எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 30ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 5ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, எஃப்எம் ரெயின்போ 101.4 அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடர்வது குரல் அமுதம்.

0: மிகச்சிறந்த பெருமையுடையவர்கள் கோபம் கொண்டால் அளவில்லாத ஆள்பலமும் பொருள் பலமும் உடையவராக இருந்தாலும் தப்பிப்பிழைக்க முடியாது. குறள் எண் 900, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: இறந்தமைந்த சார்புடையாராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செறின்.
0: மிகச்சிறந்த பெருமையுடையவர்கள் கோபம் கொண்டால் அளவில்லாத ஆள்பலமும் பொருள் பலமும் உடையவராக இருந்தாலும் தப்பிப்பிழைக்க முடியாது. குறள் எண் 900, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

0: 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். தனிநபர் வாழ்வாதாரம் மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஸ்மைல் திட்டம் விளிம்பு நிலையில் உள்ள பிரிவினருக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இந்தியாவிற்கான பெனின் நாட்டு தூதுவருடன் ஆலோசனை நடத்தியதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: பக்தி நேரம்.

நேரம் 6:02 ஆயிட்டு இருக்கு. இனிய காலை வணக்கம் எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் எல்லாருக்குமே. அதாவது எப்பவுமே வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடி கடவுளை வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து சிறப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த செயலை வந்து சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னைக்கு நாளையும் கடவுளை வழிபட்டு நல்லபடியாக அந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில் வந்து நிறைய பாடல்களை கேட்டு இந்த நாளை வந்து இனிமையாக தொடங்குவோம். முதல்ல நீங்கள் கேட்க போகிற பாடல் விநாயகர் பாடல், மாணிக்கம் பாடிய மாணிக்கம் மலைக்கோட்டை, அந்த பாட்டு தான் கேட்க போகிறீங்க. இந்த பாடலை வந்து கேஜே யேசுதாஸ் பாடியிருக்கிறாரு. இந்த பாட்டுக்கு வரிகள் MS பாரதி கணேஷ் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த பாடலுக்கு இசை கஞ்சாடுங்கு ராமச்சந்திரன் அவர் தான் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. ஸோ இந்த பாடலை கேட்டு நிகழ்ச்சியை அப்படியே தொடரலாம்.

நேரம் 6:12 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் இருப்பிடம் வைகுண்டம் என தொடங்கும் பாடல் வழிபாடு என்ற இதிலிருந்து 4000 திவ்ய பிரபந்தம். இவர் தான் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறாரு. ஜெயந்தி மோகன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 6:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பஞ்சபூதம் என தொடங்கும் பாடல், தில்லை அம்மன் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல். கேஜே யேசுதாஸ் மட்டுமே பாடிய பாடல். செம்பூனர் கோவில் சண்முகம் அவர்களுடைய வரிகளில் தேவா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

நேரம் 6:32 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஐந்தொழிலின் நாயகியே கருமாறி என தொடங்கும் பாடல். அம்மன் பாடல்கள்ல எம் எஸ் விஸ்வநாதன் குரல்ல கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

6:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் முருகனின் மறுபெயர் என தொடங்கும் பாடல். முருகன் பாடல்கள்ல மகாராஜா சந்தானம், மகாராஜபுரம் சந்தானம் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 6:51 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அல்லாவை நாம் தொழுதால் என தொடங்கும் பாடல் நாகூர் ஹனிஃபா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 6:55 ஆயிட்டு இருக்கு. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ஜெயலட்சுமி மேடம் அவர்களுக்கு
3: மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல்.
2: இது பருவமழை காலம். பருவமழை காலத்துல மழை பெய்யுதோ இல்லையோ நாம எச்சரிக்கையா இருக்கணும்.
3: மழையினால் வயதில் பெரியவர்களுக்கு, வயதில் சிறிய குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வரும். அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஆனால் மழை பெய்யும் போது விவசாய அன்பர்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வது அல்லது நிறைய நீர் இருந்தால் அதை வடிகட்டுறது போன்ற பணிகளை செய்வாங்க. எல்லாரும் ஒரு நல்ல செயலை செய்யலாம். மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கலாம். ஓரடிக்கு உயரமான கன்றுகளை தேர்வு செய்யணும். நன்கு வளர்ந்த செழிப்பான மரக்கன்றுகளை மட்டுமே தேர்வு செய்து நடவு செய்யணும். முடிந்தவரை நாட்டு மரக்கன்றுகள், நுணா, பலா, அத்தி, இலுப்பை, வேம்பு, புங்கன், அரசு, ஆல், கோணப்புளியங்காய், அப்புறம் மூலிகை மரங்களை தேர்வு செய்யலாம். அவற்றை நட்டு வளர்க்கலாம். உயரமான மரக்கன்றுகளை நடும்போது அவை காத்துல ஆடாம அசையாம இருக்க பக்கத்துல குச்சிகளையும் நட்டு சேர்த்து கட்டிடணும். மரக்கன்றையும் குச்சியையும்.
2: ஜெயலட்சுமி மேடம்,
3: குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு முன்னால 2 அடி ஆழம், 2 அடி அகலம், 2 அடி நீளமுள்ள குழி எடுத்து ஆற போட்டு அந்த குழியில தாய் மண், அதாவது குழியிலிருந்து வெட்டின மண், மக்குன எரு இவற்றை கலந்து பாதி குழி நிரம்புற மாதிரி போட்டு வைக்கணும். மரக்கன்று நடும்போது கன்றின் வேர் பாகத்தை சுத்தி இருக்கும் தாய் மண் உடையாமல் அப்படியே பங்குடா எடுத்து வச்சு நட்டுடணும். வேர் மண்ணை சுத்தி இருக்கும் பாலித்தீன் கவரை முழுசுமா நீக்கிடணும். முதல் நாள் கன்று நட்டவுடன் அப்புறம் 3வது நாள் மறக்காம தண்ணி விடணும். நட்ட கன்று ஆடு மாடு கடிக்காம இருக்க பாதுகாப்பு வேலி போடணும். எத்தனை மரக்கன்று நட்டோம்ங்கிறது பெருசில்ல, எவ்வளவு மரக்கன்றுகள் மரமாயிருக்குங்கிறது தான் பெரிய செய்தி. நட்ட மரக்கன்றுகள் அனைத்தும் மரமாகும் வரை நல்லபடியா பராமரிக்கணும். மாலை நேரத்துல தான் கன்றுகளை நடணும். வெயிலின் வேகம் உடனடியா கன்று மேல விழாது இல்லையா, அதுக்காகத்தான். ஒவ்வொருவரும் அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரக்கன்றாவது இந்த பருவத்துல நட்டு மரமாக்கணும். இதற்காக சில இயற்கை ஆர்வலர்கள், சில அமைப்புகள்லாம் இலவசமாவே மரக்கன்றுகளை விநியோகம் செய்யறாங்க. அவர்களை தொடர்பு கொண்டால் நமக்கு மரக்கன்றுகள் கிடைச்சிடும், நட்டுடலாம். கல்லூரிகள், பள்ளி, தொழிற்சாலைகள்ல நிறைய இடங்கள் இருக்கும். அங்க மாணவர்கள் வேலை செய்வோரின் உதவியோடு மரக்கன்றுகளை இந்த பருவத்தை பயன்படுத்தி நட்டுட்டா பட்டுன்னு பச்சை பிடிச்சி வளர்ந்துடும்.
2: ஜெயலட்சுமி மேடம்,
3: மழைக்காலம் குளிர்காலம்னாலே சளி காய்ச்சல் வந்துடும். இந்த தட்ப வெப்ப சூழ்நிலை கிருமிகள் பெருக்கத்துக்கு ஏதுவான காலம்ங்கிறதுனால விரைவில் நமது உடம்புக்குள்ள புகுந்து நோய்களை உண்டு பண்ணும். சளி பிடிச்சதுன்னா நமது உடம்பில் உள்ள வெள்ளை அணுக்களே அக்கிருமிகளுடன் சண்டையிடும். அதனால வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்த அவை பலம் பெற நம்மிடம் இருக்கும் மூலிகைகளை சாப்பிடணும். வெள்ளை அணுக்கள் பலம் பெற்று கிருமிகளை வெளியேற்ற குறைஞ்சது 3-5 நாள் ஆயிடும். இப்படி இயற்கையாக நடைபெறும் நிகழ்வுகளை நாம மாத்திரை மருந்து கொண்டு தடுக்கும் போது வெள்ளை அணுக்கள் எதிர்த்து போரிடாமல் சோம்பேறி ஆயிடும். அப்புறம் இது போலவே நமது உடம்பு எல்லாத்துக்கும் மாத்திரைகளை எதிர்பார்க்கும். ஆகவே முடிந்தவரை மாத்திரைகளை தவிர்த்து சளி காய்ச்சலுக்கு இயற்கை வைத்தியங்களை முயற்சி செய்யணும்.
2: தானா பழுக்கிற பழத்தை தடிகொண்டு அடித்து பழுக்க வைக்க முடியுமா?
3: இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

இனிய காலை வணக்கம். நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எந்திரிச்சு பரபரன்னு வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டு இருப்பீங்க. அந்த இதை எடுத்து வச்சேனா, அதை எடுத்து வச்சேனா, இந்த ஃபைல மறந்துட்டேனா, இதை எடுத்துட்டான், கரெக்டா சாப்பாடு ஒரு பக்கம், எந்த சாப்பாடு செய்யறது, ஓகே ஏதோ ஒன்று அவசரத்துக்கு ஏதோ ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆஃபீஸ் கிளம்புறவங்களுக்கு சாப்பாடு செய்யற பெண்களும் இருப்பாங்க, தானே சாப்பாடு செஞ்சுட்டு வேலைக்கு போகிற பெண்களும் பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஆண்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைலை மறந்துட்டான், அதை மறந்துட்டான், இன்றைக்கி என்னென்ன ஒர்க் பண்ணணும், ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஆண்கள் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. இன்னொரு பக்கம் குழந்தைகள் எல்லாருமே பள்ளிக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. எப்படியும் வந்து இன்னும் ஒரு 4 நாளாக நம்ம கடத்தணுமே அப்படின்ற ஒரு சோகத்திலையும், அதே நேரம் எப்படியாவது இந்த 4 நாள் வந்து டக்குன்னு போயிடும், அதனால் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வேகத்திலையும் காலைல கிளம்பிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் வணக்கம் சென்னை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னையில் நம்ம முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி வந்து நம்ம வழக்கம் போல் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கேள்வியை வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த உலகக்கோப்பை, அதாவது ஃபிஃபா உலகக்கோப்பை இருக்கு இல்லையா, அதை ஒட்டின ஒரு கேள்வி தான். ரொம்ப எளிமையான கேள்வியும் கூட. ஸோ நீங்கள் முகநூல் பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையை வென்ற அணி எது அப்படின்றதான் அந்த கேள்வி. ஸோ இந்த 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அந்த ஒரு டீம் எது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்துடலாம். அண்டு நான் கரெக்டான ஆன்சரை வந்து நிகழ்ச்சி முடியும் போது சொல்லுவேன். இப்போ நிகழ்ச்சியில் வாரிசு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வாரிசு திரைப்படத்திலேருந்து வா தலைவா அந்த படம் தான் கேட்க போகிறீங்க. சங்கர் மகாதேவன், கார்த்திக் தமன், தீபக் ப்ளூ, அரவிந்த் இணைந்து பாடிய பாடல் விவேக் வரிகளில் தமன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

நேரம் 7:08 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாருமே வந்து பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. நம்ம முகநூல் பக்கம் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துல அந்த கேள்வி வந்து நான் கொடுத்துருக்கிறேன். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆனந்த முருகன் அவர் வந்து இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த பதிலில் சொல்லியிருக்கிறாரு. புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விஎஸ்ஆர் ஜீவா, எல் சதீஷ் அவங்களும் இணைந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு பூபாலன் வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கிறாரு. கோவை மாவட்டத்திலேருந்து நான் வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லி சந்திரசேகர் அவரும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஆர்ஜே அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்க. ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி புதுவை அம்பாள் நகர் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு காலை வணக்கமும் தெரிவிச்சிருக்கிறாங்க, பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. வீரதுரை காலை வணக்கம் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சரை போட்டிருக்கிறாரு. ஹரிஹரன் முழுமையாக அதை வந்து விவரித்து சொல்லியிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் ஹரிஹரன். ராஜமாணிக்கம் கோபி அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம், இனிய காலை வணக்கம் பட்டாளம் அப்துல் ஜலீல். சோலை ரீஜா மனோகரன் நலமா சகோதரரே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? விடியற்காலை 4 மணி வரை விழித்திருந்து பார்த்து விளையாட்டல்லவா, அப்புறம் எப்படி நாங்கள் பதில் சொல்ல முடியாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக

சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தகுமார் அம்பத்தூர்லேருந்து அவருடைய பதிலை தெரிவிச்சிருக்கிறாரு. பொன்னியம்மேடு வன்னை கணேசன் பதிலை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆர் ரமா, இனிய சுவையான காலை வணக்கம், வாழ்த்துக்கள், பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏ ஹரிஹரன் அவரும் வந்து அவர் பதிலை தெரிவிச்சிருக்கிறாரு. நெல்லை பாரதி அவரும் காலை வணக்கம் சொல்லி பதில் தெரிவிச்சிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லி ரீஜா மனோகரன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும், அருமை தகவல்கள் உபயோகமாக எங்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு, மிக்க நன்றி. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்கிறாங்க. பால ஜெயச்சந்திரன், இனிய காலை வணக்கம், சைதையிலிருந்து பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, வணக்கம், வாழ்த்துக்கள். அலிநகரம் எஸ் மகாதேவன் அவரும் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லி அவருடைய பதிலை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நான் கேட்ட கேள்வி இப்போவும் வந்து முகப்புத்தகத்தில் இருக்குது. 2020

சைதையில் இருந்து பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வணக்கம், வாழ்த்துக்கள். அலிநகரம் எஸ் மகாதேவன் அவரும் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லி அவருடைய பதிலை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நான் கேட்ட கேள்வி இப்போவும் வந்து முகப்புத்தகத்தில் இருக்கு. 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையை வென்ற அணி எது அப்படின்றதுக்கு நீங்க பதிலை வந்து முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். அதை வந்து நான் சொல்றேன். தற்போது மதுரையிலிருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ராஜேஷ் பெரியார் நகர், உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொன்னதுக்கும் உங்களுக்கு நன்றி. பழனிசாமி பி, காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு அதுக்கப்புறம் பதிலையும் தெரிவிச்சிருக்கிறாரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மேலப்பேடு தயாளன், வாழ்த்துக்கள், காலை வணக்கம். பாபு முள்ளக்காடு, பதில் சொல்லியிருக்கிறீங்க, காலை வணக்கம் சொல்லியிருக்கிறீங்க, வணக்கம். பிரபு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு நீங்களும் வந்து தாராளமாக உங்களுடைய பதிலை வந்து தெரிவிக்கலாம். பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லி பதிலையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த முகநூல் பக்கத்தில் உங்கள் பதிலை தெரிவிக்கலாம். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையை வென்ற அணி எது அப்படின்றது தான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பேராண்மை திரைப்படத்திலிருந்து காட்டு புலி அடித்த அந்த பாடல் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. கே மற்றும் ஜேசி கிஃப்ட் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 7:22 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கான கேள்வியை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முக புத்தகத்தில் நான் வந்து முகநூல் பதிவாக போட்டிருக்கேன். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை அணி வென்ற அணி எது, அதுதான் கேள்வி. ஸோ நாகராஜ் பி, கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர் ஏரியா முதற்கொண்டு தெரு முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி இவங்க எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து பதிலை தெரிவிச்சிருக்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன், திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேன் அமுதமாகவும் மனதை துள்ள செய்த பாடலாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள் சகோதரரை, நன்றி. உங்களுக்காக தானே இந்த பாடல்கள் எல்லாமே, கேட்டு நல்லா சந்தோஷமா இருங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை தெரிவிச்சிருக்கிறாரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், இந்த நாள் உங்களுக்கு நல்லபடியா தொடங்கட்டும். திருமலிசை அஸ்வினி நாகராஜ், வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கிறாங்க, வணக்கம் உங்களுக்கு. அண்டு கோவை மாவட்டம் கருத்தம்பட்டி வினோபா நகர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்டு பட்டாளம் அப்துல் ஜலீல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ பிஸ்கட்லாம் அப்படியே ஃபோட்டோ அமைச்சிருக்கிறாரு, அப்படியே நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் வந்து பசியில் தான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோலையாவது அனுப்பணும்னு உங்களுடைய அந்த ஒரு பாசத்துக்கு, அந்த ஒரு அன்புக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவில் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வரப்போகுது, காலேஜுக்கு போவோம், அந்த பாட்டு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த பாடலை வந்து கார்த்திக் பாடியிருக்கிறாரு, நா முத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். கோவில் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்டு அடுத்து நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவார் சைபால், சரியா சிறங்கோ சைபால், இடையில் தடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் ஒரு அழகான கடற்கரை. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதோடய விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கள் கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எரிஞ்சிட்டு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்றைக்கி தொந்தரவு?

0: இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை எடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது, இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும், காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டால் கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும், அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம், கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம், நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்கவுங்க வாயிலே திணிச்சுடணும், அதுங்களை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார். இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள் கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது, இவர் வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலே திணித்து சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னாரில்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணால் என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதிலேருந்து உருவானது தான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்து தான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு, அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:34 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கோவா திரைப்படத்திலிருந்து 7 தலைமுறைக்கும் என தொடங்கும் பாடல். கார்த்திக் ராஜா, வெங்கட் பிரபு, பவதாரணி இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையை

அணி எது அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ஏ ஹரிஹரன், தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா தகவலில் பேப்பர் கப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருமூலஸ்தனம் வீரசுந்தரி பதிலை சொல்லியிருக்கிறாங்க. விச்சூர் ராஜி ராஜ்குமார் குட் மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் காலை வணக்கம். குணாலன் அண்ணாமலை தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அந்த தகவல்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அருமை நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. அண்ட் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் காலை வணக்கம். பத்மா சௌந்தரராஜன் இன்று ஒரு தகவல் கிடைத்தது அருமை. ஓகே நன்றி. தனலட்சுமி செந்தில் காஞ்சிபுரம் இணைய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் காலை வணக்கம் அண்ட் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்டு மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தது, வாழ்த்துக்கள் சகோதரரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. பாலசுப்ரமணியன் பாலு திருப்பூர் பாலசுப்ரமணியம் பதில் அப்படின்னு போட்டு அவருடைய பதிலை சொல்லியிருக்கிறாரு. வேற இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பதில்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயகுமார் குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய ஊரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடலூர் கோவிந்தலூர் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேரை பூரா மென்ஷன் பண்ணி அவருடைய பதிலையும் சொல்லியிருக்கிறாரு. ஆர்ஜே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே நன்றி. சாமுனி கே எம் குட் மார்னிங் கே எம் சாமுனி குமணன் ஜாவடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் சொல்லி அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்கிறாங்க. காலை வணக்கம். வைத்தியநாதன் மோகன் அவருடைய பதிலை மட்டும் சொல்லியிருக்கிறாரு, வாழ்த்துக்கள். ஜெயசீலன் ஜெயசீலன் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பதில். அண்ட் ஹேமலதா ஒரு காஃபி வந்து அப்படியே சூடாக குடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்க மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஓகே இருந்தாலும் இந்த ஃபோட்டோ வழியாக தான் என்னால் கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அண்டு முனியப்பன் கௌசல்யா திருவண்ணாமலை மாவட்டம் நாண்டியபாளையம் கிராமத்திலிருந்து கிரிதரன் தேவிக்கா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம். ஓகே உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கண்ணப்பன் பாபு இனிய காலை வணக்கம். கண்ணப்பன் பாபு கீழ்கட்டளை கீழ்கட்டளை கண்ணன் பாபு உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். பத்மா சௌந்தரராஜன் காலை வணக்கம், உங்களுடைய பதிலை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. பழனிசாமி பி காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பழனிசாமி டெய்லர் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, பதிலையும் சொல்லியிருக்கிறாரு. வணக்கம். மேலப்பேடு தயாளன் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பாபு முள்ளுக்காடு குட் மார்னிங் சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் குட் மார்னிங். குணாலன் அண்ணாமலை அவருடைய பதிலையும் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய பதிலை வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகப்புத்தகத்தில் வந்து தெரியப்படுத்திக்கிட்டே வராங்க. அண்ட் வந்து நீங்களும் உங்களுடைய பதிலை வந்து தாராளமாக அதில் தெரியப்படுத்தலாம். சிவசண்முகம் மணிமாலா வெல்க மணிதா ஓகே சூப்பராக இருக்குது பெயர். இனிய காலை வணக்கம் காரைக்குடியிலிருந்து சில சண்முகம் ஓகே வாழ்த்துக்கள் சிவசண்முகம். உங்களுடைய பதிலையும் நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த ஒரு பாடலாக ஒரு மோட்டிவேஷன் பாட்டாக நான் சொல்லிட்டு இருந்தேன்ல எல்லாம் இந்த டைமில் வந்து பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு மோட்டிவேஷனல் சாங் ஒன்று கேட்டு வந்துடலாம். அது என்ன பாட்டுனா அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துலேருந்து எல்லா புகழும் அந்த பாட்டு தான் கேட்க போகிறீங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில் வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மானே பாடியிருக்கிறாரு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 7:50 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதாவது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க

பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கேள்வி, 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப் இப்போ முடிஞ்சது இல்லையா, ஸோ அதில் அந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ண அந்த அணி எது அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். நிறைய பேர் அவங்களுடைய பதிலை வந்து சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பதில் மட்டும் சொல்லாமல் அவங்களுடைய அன்பையும் சேர்த்து பரிமாறியிருக்கிறாங்க. அண்டு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பரிமாறிக்கணும்னு தோணுது. அதாவது இப்போ ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு, இந்த பாடலை எழுதுனது வாலி. ஸோ வாலி அவர்களுக்கு அவர் எழுதின பாடல்லையே ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடல், அந்த பாடலில் வர ஒரு வரி தான் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படின்றத நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். அதாவது நீ இன்னைக்கு வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு ஒரு உழைப்பும் ஒரு நாள் உன்னுடைய வெற்றிக்கு ஒரு விதையாக தான் போய் மாறிட்டு இருக்கு. ஸோ நீ வேர்வை சிந்தி உழைக்கிறதுனால உன்னோட வெற்றிக்கு ஒரு விதையை வந்து நீ நாள்தோறும் போட்டுட்டு இருக்கிற அப்படின்றது தான் அந்த பாடல் வரி வந்து அழகாக சொல்லியிருப்பாரு. எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. இதை நான் வாழ்க்கையிலையும் நம்புகிறேன். அண்டு இப்போது நிறைய பேர் வந்து நான் சொன்ன மாதிரி படிக்கிற பசங்களாக இருக்கலாம், ஒரு ஒர்க்குக்கு போகிறவங்களாக இருக்கலாம், அண்டு நிறைய ஒரு விஷயம் சாதிக்க துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த வரி வந்து ஒரு ரொம்பவே கனெக்டடாக இருக்கும். அதுவும் இந்த காலை வேளையில் ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாடல் வந்து நான் ஒளிபரப்புனேன். ஓகே, இப்போ வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் யார் யார் என்னென்ன கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நந்து ஜெயா, திருத்தணி ராமச்சந்திரன், நீங்க காலை வணக்கம், பதில் அப்படின்னு சொல்லி யாரை வந்து அவங்க வீழ்த்தி அந்த சாம்பியன் பட்டம் வாங்கினாங்கன்றத முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாரு. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவருடைய பதிலை தெரிவிச்சிருக்கிறாரு. அண்டு பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் அவங்க பதிலை தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த டீ பிஸ்கட்டு இதெல்லாம் போட்டு நிறைய பேர் வந்து அன்பை பரிமாறுறீங்களா இல்லை வந்து வெறுப்பேற்றுறீங்களான்னே தெரில, பட் பரவாயில்ல. கண்ணப்பன் பாபு அவரும் வந்து அவருடைய பதிலை தெரிவிச்சிருக்கிறாரு. பழனிசாமி பி அவரும் அவங்க பதிலை தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்டு பூபாலன் பள்ளப்பாளையம் காலை வணக்கம் தெரிவிச்சிருக்கிறார், வணக்கம் சென்னைக்கு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. வீரதுரை காலை வணக்கம் சொல்லி அவருடைய பதிலையும் சொல்லியிருக்காரு. ராஜமாணிக்கம் கோபி எந்த அணி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆனந்தகுமாரும் அவருடைய பதிலை சொல்லியிருக்கிறாரு. ஏ ஹரிஹரன் அவருடைய பதில் சொல்லியிருக்கிறாரு. நெல்லை பாரதி அவருடைய பதிலை சொல்லியிருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லியிருக்கிறாரு, வாழ்த்துக்கள். பிரமிளா தமிழ்ச்செல்வன் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு அது போக வந்து இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களை ஃபிஃபாவில் நடந்ததை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன், இனிய காலை வணக்கம் அலிநகரம் எஸ் மகாதேவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அவருடைய பதிலையும் சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேயர்கள் வந்து சரியான பதிலை வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்ததுனால இத்தனை பேர் முதல்ல உங்களுடைய பதிலை கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அது என்ன நாடு எந்த அணி அப்படின்றத நானே சொல்லிடலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கிறேன். அதாவது ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை வந்து இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இதில் வந்து இந்த ஃபைனல் மேட்சில் ஸ்பெயின் வந்து அர்ஜென்டினா கூட விளையாடினது இல்லையா, ஸோ அதில் வந்து ஃபைனலாக வின் பண்ணி அந்த கப்பை தட்டி தூக்குனது வேறு யாரும் இல்லை, ஸ்பெயின் தான். ஸோ ஸ்பெயின் என்பதே சரியான பதில். அந்த ஸ்பெயினை வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருந்த நிறைய நேயர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதோட நான் அடுத்து வந்து உங்களை ரஷ்யா ரெயின்போல வந்து சந்திக்கிறேன். அண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக அன்பே ஆறு உயிரை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் நீங்கள் கேட்கிட்டு, சாரி அன்பே ஆறு உயிரை பாடம் கிடையாது, முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க போறீங்க. பொதுவாக என் மனசு தங்கம் மலேசியா வாஸ்தவன் பாடிய பாடல் தான் கேட்க போறீங்க. பஞ்சர் நாச்சரம் அருகல்ல இளையராஜா இசையில கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகா

அவர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1-10 வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தனமரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில நல்லா உங்களுக்கு பிடிச்ச அடி பாடல்களா விறுவிறுவிறுன்னு கேட்க போறீங்க. அண்ட் அதே சமயம் விறுவிறுவிறுன்னு கிளம்பிட்டு இருப்பீங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த டைம்ல அப்படியே நம்ம காலையில ஆஃபீஸுக்குலாம் போறப்போ, இந்த ஸ்கூலுக்குலாம் போறப்போ எப்பயும் மைண்ட் வந்து கொஞ்சம் எப்படா இந்த வீக்கெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சோகமாக தான் போவீங்க. அந்த சோகத்தை வேகப்படுத்த தான் நல்ல அடி பாடல்களாக உங்களுக்காக தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ரஷ்யா ரெயின்போல வந்துகிட்டே இருக்கு. முதல் பாடல் அன்பே ஆறுவீரே திரைப்படத்திலிருந்து அன்பே ஆறுவீரே பாடு தான் கேட்க போறீங்க. ஏஆர் ரகுமான் இசையில வாலி வரிகளில் ஏஆர் ரகுமான் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 8:10 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரஷ்யாவில் வந்து நம்ம ரெயின்போவோட நல்ல அடிப்பாடல்களாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வேல் திரைப்படத்திலிருந்து இந்த ஊரில் எப்போதும் அந்த படம் கேட்க போறீங்க. சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் நான் முத்துக்குமார் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 8:21 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.1 நல்ல ரஷ்யா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்துல இருந்து மாமா மாமா அந்த படம் தான் கேட்க போறீங்க. விஜய் ஸ்தாஸ் மற்றும் ஸ்வேதா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்
1: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரம் 8:31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் திருப்பாச்சி திரைப்படத்துல இருந்து நீ எந்த ஊர் அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. திப்பு பாடிய பாடல் பேரரசு வரிகள்ல தினா இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 8:42 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்தடுத்து உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பீமா திரைப்படத்துல இருந்து ரங்கு ரங்கம்மா, அந்த பாடத்தை கேட்க போறீங்க. விஜய் யஸ்தாஸ், கைலாஷ்கர் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். பா விஜய் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 8:55 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் கேட்டீங்க. அண்ட் நான் நிகழ்ச்சியோட முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து வேலைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருப்பீங்க. அண்ட் வீட்டில் இருக்க பெண்கள் சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. காலையில் சாப்பாடு முடிஞ்சு மத்தியான சாப்பாடு என்ன செய்யலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போவில் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேளுங்க. கிரீடம் திரைப்படத்திலிருந்து விளையாடு விளையாடு அந்த பாட்டு தான் கேட்க போகிறீங்க. சங்கர் மகாதேவன் குரலில், நாம் முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெற்றோருடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வன

துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வனக்கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப்ல தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், உங்க அன்பு தோழி திவ்யா தான் உங்க கூட பேசுறதுக்காக ஓடி ஓடி வந்துட்டேன். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நான் தான் உங்க கூட அப்படியே இணைஞ்சிருக்க போறேன். நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாட போறோம் அடுத்த கெட் செட் கோல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்கேன், ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம். இப்போ ரெயின்போ ராப்ல பாடல்கள் ஒழிக்கணும் அல்லவா? எஸ், நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்க போறோம், அப்படியே என்ஜாய் பண்ண போறோம். வானமும் கொஞ்சம் அப்படியே மேக மூட்டத்தோடு தான் காணப்படுதுல, அவ்வளவா வெயில் இல்லை. காலையில அப்படின்றதுனால கொஞ்சம் கருணை காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வெளியில போகும்போது தண்ணி எல்லாம் மறக்காம எடுத்துக்கோங்க, நமக்கு உதவுதோ இல்லையோ. சில நேரங்கள்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது உதவி தேவைப்படும், அதனால உங்களுக்கும் சரி அவங்களுக்காகவும் சரி தண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி எங்கேயாவது போறீங்க அப்படின்னா மறக்காம கையில ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. குழந்தைங்க இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமா பார்த்து பொறுமையா போகலாம். எல்லாரும் ஒரு மாதிரி பயங்கர படிப்புசாலாம் இருக்காங்க நிறைய பேர் இப்ப நான் பாக்குறேன். பட் இருந்தாலும் அதே சமயம் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட்ஸ், கண்டிப்பா நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ஹாயா இப்போதான் கொஞ்ச நேரம் மூக்கி ஒரு டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்க. எனர்ஜெட்டிக்கா உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. அன்னியன் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில ஜெஸ்ஸி கிஃப்ட் கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய ஒரு பாடல் கேட்டு நினைச்சிருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுலு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும்

நேரம் 9:12 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, ரெக்கா திரைப்படத்திலிருந்து டி மானுடைய இசையில் யுகபாரதியுடைய வரிகள் ஜித்தின் ராஜ் பாடிய பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதாவது விளாடி லெனின், அவர் வந்து விளாடிமிர் லெனின் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், நிறைய பேசியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியலில் நீங்கள் தலையில்லைன்னா அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல கருத்துக்கள் பல ஞானிகள் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு நம்ம முன்னெடுத்து நம்ம குரல் கொடுத்து அந்த இடத்துல ஒற்றுமையா இருக்கும்பொழுது பல நல்ல தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் உருவாகும். ஸோ அரசியல்னு இல்லை, பொதுவாகவே நல்ல விஷயங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம்

0: சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல கருத்துக்கள் பல ஞானிகள் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு நம்ம முன்னெடுத்து நம்ம குரல் கொடுத்து அந்த இடத்துல ஒற்றுமையாக இருக்கும்பொழுது பல நல்ல தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் உருவாகும். ஸோ அரசியல்னு இல்லை, பொதுவாகவே நல்ல விஷயங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக அதை செய்யும்பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு சபலம் இருக்குது அப்படின்னா அங்கேயுமே இல்லை இது சரியில்லை இது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவங்க நல் வழிபடுவாங்க. எதுவாக இருந்தாலும் நண்பன்டா அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கான நல்லதையும் நம்ம செய்யணும் இல்லைங்க. ஸோ அதையுமே உங்கள் நண்பர்கள் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவுங்க, உதவி செய்யுங்க, மாற்று அப்படியே மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறது தாங்க அன்பு இருக்குது, அன்பை பரிமாறிப்போம். ஓகே, இப்போ உங்களுக்காக நான் பாட்டை கொடுக்குறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு

0: நேரம் 9:17 ஆயிட்டிருக்கு. எஸ் ரெயின்போ ரேப்ல அடுத்து உங்களுக்காக ஒரு அட்டகாசமான பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சென்னையில இப்ப பல இடங்கள்ல இன்னைக்கு பவர் கட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மாசம் மாசம் இந்த மெயின்டெனன்ஸ்க்காக கட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. சோ முன்னெச்சரிக்கையா சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க, தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க, சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் சில இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கலாம், சில இடங்கள் ஓகே ஒரு 10 மணிக்கா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம், இல்ல 9:30 கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு மறந்துருந்தீங்க, இல்ல இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா எந்தெந்த இடங்கள்லாம் பவர் கட் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு மெசேஜாகவே இப்போலாம் வருதாமா. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு தண்ணி வேணும்னா தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க, சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயம் வீட்டில் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் மறக்காமல் முன்னாடியே பண்ணிடுங்க. ஓகே, ஒரு சிறிய இடைவேளை, அதுக்கப்புறம் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
3: தான்.
1: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, அடுத்து உங்களுக்காக ரெயின்போ ராப்ல குருவி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ராஜலட்சுமி பாடியது மற்றும் வித்யாசக்கரும் இணைந்து பாடியிருக்காங்க. அண்ட் அந்த படத்துல இருந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, நம்மளை எனர்ஜெட்டிக் ஆக்கக்கூடிய பாடல் கேட்டு வரலாமா?

வண்ட பிடிக்கிறது ஒரு வேலையாமா, அதுக்கு சம்பளம்லாம் கொடுக்கறாங்களாமே. நம்மளும் நிறைய விதமான செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல. இந்த இடத்துல வேலை செஞ்சா இவ்வளோ சம்பளம், இந்த இடத்துல நீங்க வேலை பார்க்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய அடர்ந்த சால் அப்படின்ற வனப்பகுதியில அங்க அழிச்சிட்டு வரக்கூடிய வண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்த அந்த வண்டுகளை பிடிச்சு தரக்கூடிய உள்ளூர் கிராம மக்களுக்கு ஒரு வண்டுக்கு 2 ரூபாய் வீதம்னு வெகுமதி வழங்கப்படும்னு வனத்துறை அறிவிச்சிருக்காங்களாமா. அப்ப நீ யோசிச்சு பாருங்களேன், லட்சக்கணக்கில் வண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஒரு வண்டுக்கு 2 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இது ஒரு வேலையை எடுத்து பண்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த வனப்பகுதியில அதை அழிச்சிட்டு வருது. ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குல்ல. அடுத்து நம்மளுடைய ரெயின்போ ஆப்ல உங்களுக்காக ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துல இருந்து டி இமானுடைய இசைகள், ராகேஷுடைய வரிகள், அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 9:31 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வல்லவன் திரைப்படத்துல இருந்தா காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சில பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஓகே இது நல்லா இருக்கு, இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பொது அறிவு எல்லாருக்குமே கிடைக்கும். அப்படி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட சொல்லணும். எஸ், கங்கை நதி எந்த ஆண்டு இந்தியாவுடைய தேசிய நதியா அறிவிக்கப்பட்டதுன்னா, அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா 2008 தான் கங்கை நதி இந்தியாவுடைய தேசிய நதியா அறிவிக்கப்பட்டுச்சாமா. ஓகே, கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ உங்களுக்காக வல்லவன் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில பேரரசுடைய வரிகள்ல விஜய் டி ராஜேந்தர் சிலம்பரசன், விஜயா டி ராஜேந்தர் சிலம்பரசன் மற்றும் சுசித்ரா மகாநதி இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், அடுத்து உங்களுக்காக ஆதி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச இந்த ஃபீஃபா பத்தி தான் பல பேரும் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படி ஒரு மேட்ச் நடந்தது, அதுவும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயர்ஸுமே அவங்களுடைய அழகான திறமையை வெளிப்படுத்தினாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனல் மேட்ச் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த மேட்ச் பத்தியும் இதோடைய தோல்வி பத்தியும் அர்ஜென்டினாவுடைய பிளேயர் மெஸ்ஸி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய எக்ஸ்பிளை தளத்துல ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல காயம் ஆறுறதுக்கு நிறைய காலமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேதனை மிகவும் பெருசுங்க, இந்த காயம் ஆறுறதுக்கு நிறைய காலமாகும். இந்த பயணத்துல கடைசி வரைக்கும் முழு அர்ப்பணிப்போட போராடி வெற்றியை திருப்பிய போட்டிகள் அது அப்படியே எப்பவுமே நினைவுல இருக்கும் அப்படின்ற மாதிரி பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த சாதனைய முழுமையா உணர்வது கடினமா இருக்கலாம், ஆனா இந்த அணி தொடர்ந்து 2 உலக கோப்பை இறுதி போட்டிக்கு முன்னேறி வரலாறு படைச்சிருக்கு அப்படின்னு அவருடைய அணி பத்தி, அர்ஜென்டினா அணி பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. கடைசியா எனக்கு வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவிச்ச ஒவ்வொருவருக்குமே இதயபூர்வமான நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலக கோப்பையை வென்று ஸ்பெயின் அணிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தோல்வி பத்தி மனம் திறந்து மெஸ்ஸி அவர்கள் பேசியிருக்காங்க. உண்மையாவே இந்த காயம் ஆறதுக்கு காலங்கள் ஆகும் தான், ஆனா அவங்களுடைய அந்த போட்டி அந்த விறுவிறுப்பு நிச்சயமா ரசிகர்களை சுவாரஸ்யமப்படுத்தி இருக்கல. ஓகே, அடுத்து உங்களுக்காக ஆதி திரைப்படத்துல இருந்து வித்யாசாகருடைய இசையில யுக பாரதியுடைய வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

நேரம் 9:43 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ 7 மாதங்கள் அப்படியே கடக்க பூர்ணமாக ஆகஸ்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இன்னொரு 10 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் மழை அப்படியே வந்து விட்டு விட்டு அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் கொசுக்கள் வந்து பெருக்கெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இப்போ நிறைய இடங்களில் குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு, அது போகிறதுக்கே டைம் எடுக்குது. பொதுவாக டாக்டர் சொல்கிறது தான், மருந்து சாப்பிட்டாலும் 7 நாள், சாப்பிடாட்டியும் 7 நாள். ஸோ அதனால் குழந்தைங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கலாம். சுடு தண்ணி கொடுங்க, இந்த சாக்லேட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் கேட்பாங்க, அடம் பிடிப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட காட்டுறது ரொம்ப நல்லது. நம்மளாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். டாக்டர் கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறமா ஓகே, இந்த வீட்டு வைத்தியம் சின்னதாக வீட்டில் பண்ணுறதுலாம் நிச்சயமாக பண்ணலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு ஒன்று அப்படின்னும்போது அதை விரைந்து நம்ம டாக்டர் கிட்ட காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்களுமே இப்போ உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. யாரு கோல்டு வந்தாலும் அது போறதுக்கு ரொம்ப சிரமங்க. அதனால எல்லாரும் அவங்களுடைய உடல்களை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து உங்களுக்காக நம்மளுடைய ரெயின்போ ராப்ல காதல் கோட்டை திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய இசையில வாலியுடைய வரிகள்ல எஸ்பிபி பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

நேரம் 9:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம்ல ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. வித்யாசாகருடைய இசையில கபிலனுடைய வரிகள்ல கே கே கார்த்திக் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் தமிழ் சினிமாக்குன்னு நிறைய பேருடைய பட்டியல் வெளியாகியிருக்கு. அதே மாதிரி மற்ற லாங்குவேஜோடைய பட்டியலும் வெளியாகியிருக்கு. ஸோ விருது பெறப்போற அத்தனை பேருக்கும் நம்முடைய சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு.

9:56 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி பாடலா உங்களுக்காக கோவா திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, கெட்ஸ் அட் கோல உங்களுக்காக பல விதமான சுவாரஸ்யங்கள் இருக்கு. அதனால நேயர்கள் அப்படியே காத்துருங்க, லைன்ல அடுத்தடுத்து கால் பண்ணி நீங்க சுவாரஸ்யமான விளையாட்டை விளையாட போறீங்க. நாங்க அதுக்கு தயாரா இருக்கோம், நீங்களும் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்காக கோவா திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில வாலியுடைய வரிகள், எஸ்பிபி சரண் மற்றும் யுகேந்திரன் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுல்லு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் ஒப்பற்ற கலைமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா சிஹாக் தாய்லாந்தின் பூசனனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: இனிய காலை வணக்கம். நேரம் 10:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி
1: கெட் செட் கோ.
0: ஓகே, என்ன புது வாய்ஸ் வருது அப்படின்னா, இப்பதான் நீங்க கேட்டிருப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்தேன். எஸ், நானும் இருக்கேன், திவ்யாவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ இல்ல கோல் நிகழ்ச்சி இல்ல.
1: ஆமாங்க, ஒரு புது விதமான மாற்றத்தோடு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், அதாவது நம்ம நிகழ்ச்சியுடைய பேரையே மாத்தையாச்சு. ஏன்னா போட்டி அந்த அளவுக்கு கடுமையா இருக்க போதுன்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு கால் பந்து விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விறு விறு விறு விறுன்னு இருக்க போகுது.
1: கண்டிப்பா நம்ம வந்து உட்காந்து
0: கிடையாது.
1: பொதுவா FIFA மேட்ச் பத்தி கேட்க போறோம். சோ எளிதா தான் இருக்க போது கேள்விகள். அதுக்கேத்த மாதிரி தயாரா இருந்துக்கோங்க. முன்னாடியே குவிஷன்லாம் பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க.
0: குவெஸ்டின் இல்ல, ஆன்சரே பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க. ஏன்னா டப்பு டப்புன்னு கோல் அடிக்கணும் இல்லையா. சோ நீங்க யாராவது கால் பண்ணி கெட் செட் கோல் நிகழ்ச்சிக்கு விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 0442986038 இந்த நம்பருக்கு. இப்போ நிகழ்ச்சியில முதல்ல ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துல இருந்து மதுரை குழுங்க, அந்த பாட்டு தான் வந்து இப்போ கேட்க போறாங்க நம்ம மக்கள் எல்லாருமே. வேல்முருகன், சுசித்ரா மற்றும் மதுரை பானுமதி இணைந்து பாடிய பாடல். யுகபாரதி வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். FM Rainbow 101.4
1: இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 10:12 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோல். இப்போ நிகழ்ச்சியில வந்து நம்ம கூட கேம் விளையாட நேயர்கள் ரெடியா இருக்கிறாங்க.
1: எஸ்,
0: கேள்வி கேட்க திவ்யா ரெடியா இருக்கிறாங்க, நான் ரெடியா இருக்கிறேன். பேசிடலாமா? முதல் நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும்
1: நல்லா இருக்கோம். ரெடியா? முதல் நேயர் முதல் கேள்வி. ஓகே, FIFA உலக கோப்பை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும்?
2: 4 வருஷம் 1 வாட்டி.
1: அடடா, முதல் கோல்லே இவருங்க சூப்பரா வந்துட்டாரு,
0: பட்டுன அடிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் கோலே.
1: சூப்பர் சூப்பர் தமிழேந்தி, நன்றி
2: நன்றி.
0: ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில வந்து அவருக்கு இணைப்பு சரியா கிடைக்கல. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன்.
0: பிரமீலா, ஓகே. உங்களுக்கு

0: முதல் முதலா ஓகே இந்த FIFA உலக கோப்பை இருக்குல்ல, அது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க நடந்துச்சு?
1: 1930.
0: ஆஹா, அருமைங்க, எப்படி
2: ஆச்சரியப்படுத்திட்டீங்க.
1: உருகுவே வின் பண்ணது ஃபர்ஸ்ட் இதுல.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க, நன்றி உங்களுடைய கால் பண்ணீங்க.
1: கேட்ட க்வெஸ்சனுக்கு கூடுதல் தகவல் பிரமிளா தமிழ்செல்வன், நான் தான் கொடுத்தேன்.
0: அப்படிங்களா?
1: கோல்டன் பால் விருது, கோல்டன் க்ளோவ் விருது.
0: சூப்பர் சூப்பர்,
1: கோல் அடிச்சாங்க. அது எக்ஸ்ட்ரா
2: எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி நம்ம க்வெஸ்சன் பிரிப்பேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா,
2: நன்றி நன்றி பிரமிளா, நன்றி.
1: நீங்க இந்த மாதிரி க்வெஸ்சன் எடுத்து வந்திருக்கு, உங்க இருவருக்கும் நன்றிகள்.
0: நன்றி நன்றிங்க,
2: எல்லாம் எங்க ஹெட் தான்.
1: நன்றிங்க.
0: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம.
2: வணக்கம், யார் எங்க இருந்து? புரியல
3: கண்ணன்,
2: தெரியாது. ஒரு கேள்விதான், இந்த முறை எந்த அணி வெற்றி பெற்றாங்க?
3: இந்த முறை,
2: ஆமா,
3: இந்த
2: முறை FIFA கால்பந்து விளையாட்டு போட்டியில எந்த அணி வெற்றி பெற்றது? ரொம்ப ரொம்ப ரொம்ப சுலபமான கேள்வி
3: கேட்டிருக்கேன்.
2: வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: ஸ்பெஷலா அந்த கேள்வி கேட்டோம்.
4: குட் மார்னிங் சார், ரெண்டு பேருக்கும்.
2: குட் மார்னிங், குட் மார்னிங் சார், உங்க பேர் சொல்லுங்க. உலக கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எது?
4: பிரேசில்.
2: சூப்பர் சார்,
0: ஓகே. எப்படி இது நாங்க சொன்ன உடனே டக்கு டக்கு டக்குன்னு இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க? நீங்க எல்லாம் கணிச்சு வச்சிருந்தீங்களா?
4: 30 வருஷம் வாட்ச் பண்ணிட்டு வரேன்.
0: அதனால நீங்க பட்டு நடிச்சிட்டீங்க கோல் இல்லையா? சூப்பர் சூப்பர். எஸ் மே, எஸ் சாரும் சொல்லுங்க, மேடமும் சொல்லிக்கலாம், என்ன வேணா சொல்லுங்க, ரெண்டு பேரும் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
2: வித்யா ரவி, எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம். கேள்வி கேட்டலாமா?
5: கேளுங்க.
0: ஓகே, ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எவ்வளவு நேரம் வந்து கொடுப்பாங்க? இவ்வளவு நேரம் தான் நீ ஆடணும்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, டைம் எவ்வளவு நேரம்?
5: அது தெரியல, ஏன்னா நான் இந்த மேட்ச் தான் பார்த்தேன் கொஞ்சம்.
2: சரி, கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களா. வழக்கமான நேரம் ஒண்ணு இருக்கும், அந்த வழக்கமான நேரம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரணும், அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரணும்,
0: நடுவுல பந்தயம் அங்கிட்டு இங்கிட்டு போக விடாம கோல் கீப்பர் வர தடுத்துருப்பாரு.
5: இல்ல, ஐடியா இல்ல.
2: சரி, வேற ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
6: டி நகர்ல இருந்து ரமாரவி பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் ரமாரவி. அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதா உங்களுக்கு?
6: 90 நிமிடங்கள்.
0: ஆஹா, சூப்பர், பரவாயில்ல. நீங்க விளையாடுவீங்களா ஃபுட்பால்?
6: வீட்டுல இவங்க எல்லாம் பாப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன்.
2: வெரி குட், வெரி குட், நைஸ்
0: நைஸ் நைஸ். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
7: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
2: மாலினி தேவி, ரெடியா? ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கல, அந்த மாதிரி ஸ்பெயின் அணியோட நிறம்
7: என்ன?
2: அவங்களுடைய ஜெர்சில வந்து ரெண்டு நிறம் இருக்கும் கலந்து. ஒரு நிறம் சொல்லிட்டீங்க, இன்னொன்னு
7: நினைச்சேன்,
0: நீங்க சும்மா மஞ்சள் தானே சொல்லி விட்டீங்க. பரவாயில்ல, சூப்பர், ஜெயிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில அடுத்த

0: நேற்று நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கேம் ஒரு வாட்டி நம்ம திரும்ப சொல்லிடலாம். எனக்கு இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்ல நம்ம வந்திருக்கோம்ல, கெட் செட் கோல். ஓகே, ஸோ இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதை ரிலேட் பண்ணி தான் சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நேயர்கள் கிட்ட கேட்க போறோம். அதுக்கு அவங்க பட்டு பட்டுன்னு கோல் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி
1: அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட நினைச்சோம் கடுமையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம தான் க்வெஸ்சன் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணும் போல நமக்கு டாஸ்க் கொடுத்துட்டாங்க.
0: கண்டிப்பா, ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம தான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணும் போல. ஸோ நேயர்கள் எல்லாருமே இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். ஐ மீன் திவ்யா கிட்டையும் என் கூடையும் நம்ம பேசலாம். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008. என்ன நம்பர் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், 0442986008. இந்த நம்பருக்கு தான் வந்து நீங்கள் கால் பண்ணி என் கூட பேச போகிறீங்க. அண்ட் திரும்ப ஒரே ஒரு வாட்டி வந்து நான் கேமை தெளிவாக சொல்லிடுறேன். ஃபிஃபா வேர்ல்ட் கப் இருக்குது இல்லையா, இந்த கால்பந்து போட்டி, அது சம்மந்தமான கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்க போகிறோம். ஸோ பட்டு பட்டு நீங்கள் உங்கள் பதிலை வந்து எங்கள் கிட்டே நீங்கள் சொல்ல போகிறீங்க. அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பருத்தி வீரன் படத்துல இருந்தா ஒரு பாடல் கேட்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளையும் வரப்போகுது. ஸோ பருத்தி வீரன்ல ஊரோரம் புரிய மரம் பாட்டு கேட்க எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்களோ, ரெடியா டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியா இருங்க. இப்போ ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அந்த பாடல்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நிறுத்துக்கிறேன்ல. பாடம் கட்டிட்டேன் என்ன நக்கல. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும்.
1: கண்ட பக்கல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா
0: இங்கே வாரியா வைக்கத்த. ஏய் அர்ரா.

0: அடி காதறந்த மூலி உனகட்டு வண்டி தாளி, அடி காதறந்த மூலி உனகட்டு வண்டி தாளி.
1: அட இந்த வடிவடிக்க அடையே.

நெத்தியில பட்டு வச்சு வரணும்.

நாயனாரு, சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு கீழே வாயில வச்சு ஊத வேண்டியானு, நீங்க ஊதுறீங்களா நான் ஊதவா?

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்னைக்கு இப்போ கெட் செட் கோல் நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கிறோம். நானும் என் கூட வந்து உங்களுக்கு தெரியும், ஆமா ஓகே, அந்நேயர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. சோ நம்ம அடுத்த நேயர்கள்ட்ட பேசலாமா?
1: நிச்சயமா.
0: ஓகே, வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, கேக்குதுங்க உங்க பேர்? குட் மார்னிங். குட் மார்னிங்.
1: ரெடியா?
2: ரெடி.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி, FIFA World Cup-ல எந்த நாட்டுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள்னு ரெண்டு அணியுமே வெற்றி பெற்றிருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய அணி, அவங்க வந்து ஆண்கள் அணி பெண்கள் அணி ரெண்டு அணியுமே FIFA World Cup-ல வின் பண்ணிருக்காங்க.
2: அசாம்.
1: அசாமா?
0: அசாமா,
1: அவங்க உள்ளூர் கேமுக்கு வந்துட்டாங்க நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துலாமா? நிஜாமா? அதே கேள்விதான், FIFA World Cup-ல எந்த நாட்டுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க?
2: ஆண்கள்
1: மற்றும் பெண்கள் இரண்டு அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க.
2: ஆண்கள்
1: பெண்கள் ரெண்டு அணியும் சேர்ந்து அந்த நாட்டுல வாங்கியிருக்காங்க, அதுதானே இன்னும் சிறப்பு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க? கணேஷ் ஆனந்த். அதாவது அவங்கள்ட்ட கேட்ட கேள்வியே உங்கள்ட்ட நான் திரும்ப கேக்குறேன். FIFA World Cup இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணியும் சரி பெண்கள் அணியும் சரி, அந்த ஒரே நாட்டை சேர்ந்த ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் வந்து கப்பு வாங்கியிருக்கிறாங்க, அது எந்த நாடு, எந்த அணி?
1: அதுவும் ரொம்ப சமீபத்தில்.
0: புரியல உங்களுக்கு, பெயினா, என்ன சொல்றீங்க?
1: இப்போ 2026-ல ஆண்கள் அணி, 2023-ல பெண்கள் அணின்னு ரெண்டு அணி.

0: வின் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர், நன்றி சார்.
1: நன்றி நன்றி. பட் ஏதோ சொல்ல வந்தாரு, அதுக்குள்ள கால் கட்
0: ஆயிடுச்சு. அதுவே நமக்கு பெரிய வெற்றி தான். தேங்க்யூ சார்.
1: பரவாயில்ல. அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம கேள்விகள் கேட்க போறோம் கெட் செட் கோல்ல. ஸோ நேயர்கள் எல்லாருமே கால் பண்ணி ஃபுட்பால் பத்தி அவங்களுடைய அந்த அறிவை கொட்டி தீக்க போறாங்க கோல் மலையா போட்டு. ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து?
2: கணபதி.
0: சார் கேள்வி கேட்கலாமா? 2026 இந்த வருஷம் ஃபிஃபா உலக கோப்பையில எத்தனை அணிகள் பங்கு பெற்றாங்க?
1: 132.
0: நான் வந்து தனித்தனியா சொல்லல, எத்தனை அணிகள் மொத்தமா, இப்போ டீம் டீமா இருக்கும்ல. எத்தனை டீம் தான் கேட்டேன், எத்தனை அணிகள். கொஞ்சம் கம்மியா
2: சொல்லிட்டீங்க.
1: இல்ல, நீங்க விட்டா ஒரு ஒரு நம்பரா சொல்லுவீங்க, அதுக்குள்ள நிகழ்ச்சியே முடிஞ்சிடும். பரவாயில்ல, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். சொல்லுங்க, உங்கள்ட்டையும் வந்து நான் அதே கேள்விதான் கேட்க போறேன். அவங்க திவ்யா கேட்ட கேள்விதான்.
0: என்ன சிறப்புனா, முதல் முறையா 48 அணி வந்து பங்கு பெற்றிருக்காங்க.
3: நல்ல மேட்ச், ரொம்ப நாங்க எல்லாமே அர்ஜென்டினா எதிர்பார்த்தோம். ரொம்ப கஷ்டமா இருந்தது, எங்க பையன் ரொம்ப ஃபீல் பண்ணான்.
0: ஓ ஓகே ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து கேம்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமா இது பெருகணும். நன்றி நன்றி சிங்கச்சோழன், கரெக்டான பதில சொல்லியிருக்காரு.
1: ஆமா, ஏன்னா அடுத்து அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கலான்னு போனேன், அதுக்குள்ள அதுக்கான பதிலையே சொல்லிட்டாரு. சோ அடுத்த நேரத்தை அந்த கேள்வியை கேட்கிறேன். வணக்கம்.
0: அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்க முடியுமா?
1: சரி ஓகே ஓகே. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ
1: வணக்கம், உங்க பேர் என்னம்மா?
4: முடிஞ்சா
1: முயற்சி பண்ணுங்க. 2022 ஆண்டு ஃபிஃபா உலக கோப்பையை வென்ற நாடு எது?
0: நேயர்கள்
1: எல்லாரும் வந்து ஆசையா கால் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட், தயவு செய்து ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசினாதான் நாங்க பேசுறது உங்களுக்கும் கேக்கும், நீங்க பேசுறது எங்களுக்கும் கேக்கும்,
0: நம்ம பேசுறது எல்லாருக்கும் கேக்கும்
1: கண்டிப்பா. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
5: காலை வணக்கம் இருவருக்கும்.
1: கண்டிப்பா சார், வணக்கம் சார், காலை வணக்கம். உங்க பெயர் எங்க இருந்து சார் பேசுறீங்க?
5: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
1: வெங்கட், உங்கள்ட்ட கேக்கலாமா?
5: சார் அர்ஜென்டினா சார்.
1: அதான் கேக்கலாமான்னு பட்டன் அடிச்சிட்டீங்க.
0: சூப்பர் சூப்பர் சார். நீங்க பாப்பீங்களா சார் வேர்ல்ட் கப் இந்த வாட்டி பாத்தீங்களா?
5: பையன் பார்த்தான், நான் வந்து அந்த அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த மெஸ்ஸி விளையாடுற அந்த பைனல் மட்டும் 19 வாட்டி அவர் கோல் போட்டு தடுத்துட்டாங்க
0: போட்டாரு. கவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க எத்தனை வாட்டி முயற்சி பண்ணாருன்னு.
1: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ
1: வணக்கம் சார், உங்க பெயர் எங்க இருந்து பேசுறீங்க?
6: கோகுல் பேசுறேன்.
1: கோகுல்.
6: ஆமா சார்,
1: உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? அர்ஜென்டினா எந்த டீம் வந்து ஜெயிச்சாங்க? எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா?
0: அடுத்த நேருக்கு போயிடலாம், வாய்ப்பு கொடுத்துலாம். நன்றி நன்றி சார்.
1: வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ,
1: லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஓகே, ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
1: முருகன் சார், கேள்வி கேட்கலாமா?
2: முருகன் சார், ஆக்சுவலா வந்து நான் தான் பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு கேள்வி கேட்டுட்டுமா? தொன்று தொட்டு அன்று முதல் இன்று வரை இருக்க சில பல கேள்விகளை உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை தான் கேட்க போறேன். அதுக்கு நீங்க பட்டு பட்டுன்னு பதில் அடிச்சு கோல் அடிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகே,
1: அதே கேள்விதான். 2022 அவர் வந்து உள்ளூர் கேம்லயே இருக்காரு, நம்ம உலக கேமுக்கு போலாம்.
2: நன்றிங்க, உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேரத்தில் பேசலாம். ஓகே, வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம், அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதா?
3: ஒரே தர கேளுங்க மேடம்.
1: ஓகே, 2022 உலக கோப்பை இறுதி போட்டியில அர்ஜென்டினா எந்த அணிய, அதாவது எந்த நாட வென்றாங்க?
3: போர்ச்சுகல்
1: இல்லையே.
2: க்ளூ கொடுங்க மேடம்.
1: க்ளூ கொடுங்க. ஒரு ஃபேமஸான ஒரு டீம் தான், அர்ஜென்டினா மாதிரி, ஸ்பெயின் மாதிரி.
3: ஓகே, அப்ப பிரேசில்.
1: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, ஆனா அது பதில் இல்ல. வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
3: நன்றி
1: நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம். மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
2: ஓகே சார், அதான் உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா?
4: சொல்லுங்க.
2: 2022 ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடந்தது இல்லையா, அந்த இறுதி போட்டியில வந்து அர்ஜென்டினா ஜெயிச்சாங்க, பட் எந்த அணிக்கு எதிராக ஜெயிச்சாங்க? பிரேசில் என்பது தவறான ஒரு விடை. ஓகே, நல்ல முயற்சி, பட் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறையா.
2: போஜராஜன், உங்களுக்கான கேள்வி கேக்குறேன். 2022 உலக கோப்பை ஃபைனல் மேட்ச்ல அர்ஜென்டினா ஜெயிச்சாங்க இல்லையா?
5: வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து சொன்னாங்க, அது எனக்கு எப்படி லைன் கிடைக்குமான்னு தெரியல. இது ரொம்ப நல்லா இருந்தது, அது கேம் ஷோ. இன்னைக்கு வித்தியாசமா பண்றீங்க, ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல.
2: நன்றி நன்றிங்க நன்றிங்க. அண்ட் நீங்களும் வந்து சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூங்க, தேங்க்யூ,
2: தேங்க்யூ, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: மேடம், ராதாகிருஷ்ணன் தாம்பரம்.
1: தாம்பரம் ராதாகிருஷ்ணன், கேள்வி கேட்டலாமா?
6: அந்த பழைய கேள்வியே சார் சொல்றேன்.
1: அதுக்கான பதில் கிடைச்சிருச்சே.
6: அப்படியா, சரி,
1: புது கேள்வி முயற்சி பண்ணுங்க.
6: அகைன்ஸ்ட் பிரான்ஸ் ஜெயிச்சாங்க அவங்க. சூப்பரா
1: சூப்பர்
2: சூப்பரா பதில் சொன்னீங்க. இப்ப அடுத்த கேள்வியும் சூப்பரா சொல்ல போறீங்க பாருங்க.
6: ட்ரை பண்றேன் சார், ஷூர்.
1: ஓகே, உலக கோப்பையில அதிக வயதுல ஹாட்ரிக் அடித்த வீரர் யார்? உலக கோப்பை போட்டியில அதிக வயது, அவருக்கு தான் வந்து நிறைய வயசு இருக்கும், அந்த பிளேயர் தான் நிறைய ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு, அவர் யார்?
2: ஹாட்ரிக் கோல்ஸ் அடிச்சிருக்காரு.
6: பீலேயா மேடம்?
1: இல்லையே இல்லையே இல்லையே இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான பிளேயர் தான் அவரு.
6: சூப்பர் சார்.

0: தேங்க்யூ ஸோ மச், அண்டு சூப்பராக விளையாடுனீங்க. அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வாசா வாழ்மொழி மடிப்பாக்கம் கோபாலன் சேமக்கல.
2: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அமக்கலமா ஆரோக்கியமா சஸ்தா சார் இருக்கும்.
2: ஓகே, உங்ககிட்ட ஒரு சுலபமான கேள்வி, மெஸ்ஸியோட ஜெர்சி நம்பர் என்ன? மெஸ்ஸியோட ஜெர்சி நம்பர்
1: சொல்லுங்க. நான் திருவாரூர் ரெண்டு திவ்யாவுக்கும் சாருக்கும் ரெண்டு மூணு வணக்கம்.
2: மூணு வணக்கமா, நன்றி நன்றி. சரி, உங்களுக்கு அந்த பதில் தெரிஞ்சதா? மெஸ்ஸியோட ஜெர்சி நம்பர்
1: அது எனக்கு தெரிஞ்சுக்கணும்.
2: வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றிமா, நன்றி. ஓகே, அடுத்த நேர்கள் இதை கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்
0: போயிடலாமா? ஆமா, நம்ம ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி ஒன்று வைப்போம். ஓகே, மெஸ்ஸியோட ஜெர்சி நம்பரை கண்டுபிடிக்கிறது ஒரு டைம் கொடுக்குற கேப்பில் ஒரு பாட்டு நம்ம கேட்டு வந்துடலாம். அண்ட் இந்த பாட்டை கேட்டுட்டு இவ்வளோ டைம் கொடுக்குறோம் நம்ம, அதில் யார் டக்குன்னு சொல்கிறாங்கன்றது தான் இப்போ ஒரு சேலஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் ரெட் திரைப்படத்துல இருந்து இந்த கண்ணை கசக்கும் சூரியனே, அந்த பாட்டு தான் நம்ம கேட்க போறோம். ஸோ இந்த பாட்டை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாரு வைரமுத்து வரிகள்ல. தேவா இசையில கேட்டு இணைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 10:54 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4
1: ஒரு சின்ன
0: 52 அட்வான்ஸா போயிட்டேன்.
1: அவ்வளவுதான், ரொம்ப அட்வான்ஸா போயிட்டீங்க. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஓகே, சோ ஃபிஃபா தொடர்பான கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நேயர் காத்திருக்காங்க அப்படின்னு பாத்துலாமா?
1: ஆமா, வணக்கம்.
0: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஜெயசீலன், முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சுதா? கேக்கலாமா? மெஸ்ஸியோட ஜெர்சி நம்பர் என்ன? மெஸ்ஸி இருக்கார்ல, மெஸ்ஸி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிளேயர், அவருடைய ஜெர்சி நம்பர்.
1: ஓகே, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கேக்கு தாமர் ராஜசேகர். 18
0: நல்ல நம்பர் தான், ஆனா அவரது அது இல்ல.
1: அவர் இவர் இல்ல, இவர் வந்து மெஸ்ஸி கால்பந்து வீரர். இவருடைய

0: நம்பர்.
1: ஓகே, அடுத்த நேயர் சொல்லட்டும்.
0: ஓகே, சூப்பர். முயற்சிக்கு வாழ்த்துக. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
3: வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு சந்திரசேகர். பதில் தெரிஞ்சதா?
3: மிக்க மகிழ்ச்சி. எனக்கான கேள்வி சொல்லுங்க மேம்.
2: மெஸ்ஸியோட ஜெர்சி நம்பர்.
3: அது இன்னும் போயிட்டு இருக்கா? ஓகே, சரியான
2: பதில் சொல்லிருக்கீங்க. 10 தான். ஓகே,
3: இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா,
2: முக்கியமான தகவலை எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க.
0: கண்டிப்பா,
2: வெரி குட், வெரி குட், நன்றி. இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட?
0: இல்ல, அவங்க இணைப்புல இல்ல, சோ அடுத்த நேரத்தை அந்த கேள்வி கேட்டலாம். வணக்கம். ஓகே, சரியா சிக்னல் கிடைக்காம கால் கட் ஆயிருச்சு. சோ
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
0: வணக்கம்.
4: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் சார். காஞ்சிபுரத்துல மார்ச்சன் டெய்லர்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க.
0: இந்த மேம் கேட்பாங்க, மேடம் கேட்பாங்க.
2: ஓகே சார்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். FIFA உடைய 6 வெவ்வேறு உலக கோப்பை தொடர்கள்ல கோல் அடிச்ச முதல் வீரர் யார்?
0: இது கிரிக்கெட் இல்லங்க, கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? இது ஃபுட்பால். நிகழ்ச்சியில நம்ம FIFA வேர்ல்ட் கப் பத்தி நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ஓகேவா? சோ அத பத்தி தான் நேயர்கள் எல்லாருமே பட்டு பட்டுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க.
2: ஓகே, நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 298-6-00-38 அல்லது 298-5-20-55-54 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அட, நேர்கள் இவ்வளோ நேரம் சுவாரஸ்யமாக வந்து களைப்பாயிட்டாங்களோ,
0: விளையாட போயிட்டாங்க ஃபுட்பால். நம்ம ஒரு மணி நேரமா உட்காந்து ஃபுட்பால் ஃபுட்பால்னு சொன்னா அவங்களுக்கு ஆசை வருமா இல்லையா விளையாடணும்னு சொல்லிட்டு.
2: ஓகே சரி, கடைசியா கேட்ட கேள்விக்கு லோகேஷ் நீங்க பதில் சொல்லாமே.
0: என்ன கேள்வி?
2: என்ன கேள்வி? நேர்களோட ஒன்றிணைந்தீங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா.
2: FIFA உடைய 6 வெவ்வேறு உலக கோப்பை தொடர்கள்ல கோல் அடிச்ச முதல் வீரர் யார்?
0: எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட கெஸ்ல சொல்றேன். அவர் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ.
2: சரி, சரியான பதில் தான். 2006 இருந்து 2026 வரைக்கும் இந்த 6 உலக கோப்பைகளையும் கோல் அடித்த முதல் வீரர் அவரே. அவரே
0: நம்ம பேசினது தெரிஞ்சு ஃபுட்பால் விளையாட போயிட்டாங்க அப்படின்ற சொன்ன தெரிஞ்ச ஒருத்தர் இல்ல, நான் விளையாட போல இருந்தா உங்க கூட விளையாட வந்துட்டேன்னு சொல்லி வந்துட்டாரு. வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம் சார், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
0: அவ்வளவுதான், நீங்க எடுத்தவனே கேள்வி
2: கேட்டீங்க.
0: இல்ல இல்ல, நீங்க எடுத்தவனே கேள்வி கேட்டீங்க, அவர் பேரை கேட்டிருக்கணும் நீங்க.
2: ஓகே,
0: சோ கோச்சுக்கு டபுளா. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். குயில் கோபி சார், உங்ககிட்ட கேள்வி கேட்டலாமா? ஓகே, உலக கோப்பையுடைய நாக் அவுட் சுற்றுல அதிக தனிநபர் கோல்கள் அடிச்ச வீரர் யார்? தனியா அவர் மட்டும் நிறைய கோல் அடிச்சிருப்பாரு நாக் அவுட் சுற்றுல. அதிலும்
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: வானகரத்திலிருந்து சுப்பிரமணியன்.
2: சுப்பிரமணியன் சார், உங்களுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சதா?
5: ரொனால்டோவா?
2: இல்லையே, அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நானு. உலக கோப்பையுடைய நாக் அவுட் சுற்றுல அதிக ரன் எடுத்த தனி நபர்?
5: உலக கோப்பையில
2: நாக் அவுட் சுற்றுல இருக்கும்ல, அந்த நாக் அவுட் சுற்றுல அதிக ரன்கள் எடுத்த ஒரு தனி நபர்.
0: அதிக ரன்கள் எப்படி வரும்
2: சார்? அதிக கோல்கள். நானும் கிரிக்கெட் குள்ள உள்ள போயிட்டேன். ஓகே ஓகே, அதிக கோல்கள். இல்லையே, நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைச்சோம், ஆனா இல்ல, அவரையும் மிஞ்சி ஒருத்தர் இருக்காரு.
0: பரவாயில்ல பரவாயில்ல, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு திவ்யா, இது இதுவரையும் நம்ம வந்து நிறைய நேயர்கள் வந்து நம்ம கூட பேசினாங்க,
2: விளையாடுனாங்க.
0: சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு கேம்?
2: எனக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நேயர்களும் நிறைய பதில்களை சொல்லும் பொழுது

0: ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சரி, கடைசியா கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க.
1: என்ன கேள்வி? திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க.
0: ஓகே, உலக கோப்பையோட இந்த FIFA வேர்ல்ட் கப்ல அதிக நாக் அவுட் சுற்றுகள்ல அதிக கோல்கள் அடிச்ச வீரர் யார்?
1: மொத்தம் வந்து அவர் 10 கோல் அடிச்சிருக்கிறாரு. அவர் பேர் வந்து கைலியன் எம்பாப்பே.
0: அவ்வளவுதாங்க, சிறப்பு சிறப்பு. நமக்கு நம்மளே கை தட்டிப்போம் நேயர்களுக்காக.
1: நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காவிய தலைவன் படத்துல இருந்தா ஒரு பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்க. இது FM ரெயின்போ 101.4.
0: எல்லாமே சமதுல.
1: ஆமா, முக்கியமான ஒரு விஷயம், நான் இதோட வந்து கிளம்புறேன். அடுத்து திவ்யா உங்க கூட கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னொரு நாள்ல வந்து சந்திக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், இது FM ரெயின்போ 101.4.
0: இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, விவசாயிகளின் நலனுக்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் கூறியதாக தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றாட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா ஷிகாக் தாய்லாந்தின் புசானனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், உங்க அன்பு தோழி திவ்யா தான் வந்துட்டு அவரு லோகேஷ் அப்படியே வழி அனுப்பி வச்சுட்டு உங்க கூட தனியா உரையாடணும்ல. பல விஷயங்கள் நம்ம பேச போறோம், சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்க போறோம். அண்ட் முன்னாடி நிகழ்ச்சியில் அடடா அப்படி அருமையா இருந்தது, உண்மையாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நேயர்கள், நீங்க கொடுத்த பதில்கள் ஆகட்டும், உங்களுடைய தகவல்கள் உண்மை

எல்லாருக்குமே அது முக்கியமாக இருந்திருக்கும்ல. அண்ட் நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம உங்களுடன் ட்ரெயின் போல இப்போ இணைஞ்சிருக்கும். என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா முதல் முதல்ல நமக்கு பிடிச்ச வேலையோ இல்லோ கிடைச்ச வேலையோ வேலைக்கு போனதுக்கு அப்புறமா சம்பளம்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சம்பளத்தில் எனக்கு இந்த பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. நான் காசு சேர்த்து வச்சு இந்த பொருளை என்னுடைய சம்பளத்தை வாங்கினேன் அப்படின்னு எந்த பொருளை சொல்வீங்க? அது எதுவாக வேணால் இருக்கலாம், நகையாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பைக்காக இருக்கலாம், இது மாதிரி எது வேணால் இருக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கலாம். அப்படி நீங்கள் வேலைக்கு சேர்ந்து உங்கள் சம்பளத்தில் நீங்கள் முதல் முதல்ல ஆசைப்பட்டு வாங்கின பொருள் கால் பண்ணுங்க, பேசலாம். 298-6-00-38 அல்லது 295-2-0-554 இந்த நம்பருக்கு. அதுக்கு முன்னாடி தெனாவட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரலாமா? ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் நான் முத்துக்குமார் வரிகள், சங்கர் மகாதேவன், மகாலட்சுமி மற்றும் செந்தில் தாஸ் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம்ல உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எதை பற்றி பேச போகிறோன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் வேலைக்கு சேர்ந்து உங்கள் சம்பளத்தில் நீங்கள் முதல் முதல்ல ஆசைப்பட்டு வாங்கின பொருள் கேது. நேர்கள் இருக்காங்க, பேசிடலாமா? வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்மா.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க சார். ஜெயசீலன், சொல்லுங்க, என்ன பொருள் வாங்கினீங்க?
2: அது அரசு பண்ணி ஆசிரியர் பண்ணி கட்டியதுமே சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ 4 மாதம் காசு எடுத்து வச்சு சைக்கிள் வாங்கணுமா?
1: அடடா, சிறப்பு சிறப்பு. இப்பவும் வச்சிருக்கீங்களா அந்த சைக்கிளை?
2: இருக்கு இருக்கு, அதான் பழசாச்சு, சைக்கிள் புரிஞ்சாலும் இருக்குது, ஒரு பக்கம் தள்ளி விட்டுக்கிறேன்.
1: சரி, ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: நான் கார்த்திக், கிருஷ்ணாமலம்.
1: கார்த்திக், சொல்லுங்க, என்ன பொருள் வாங்கினீங்க?
3: வணக்கம்
1: ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: வெங்கடேஷ்.
1: எந்த பொருள் வாங்கினீங்க முதல் சம்பளத்துல?
4: முதல் சம்பளம் வந்து ஒரு HMG வாட்ச் வாங்கினேன் மேடம்,
1: 1992
4: மேடம். அந்த வாட்ச் வாங்கிட்டு
1: வந்தேன் அப்போ.
4: ஆமா மேடம், இப்ப இல்லைங்க மேடம், அந்த வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம்.
1: இல்ல அப்ப நீங்க அது எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினீங்க?
4: அப்படியே 450 ரூபாய் மேடம்.
1: 450 ரூபாய்? அப்ப ஆனா அது பெரிய காசு.
4: ஆமா மேடம்.
1: ஓகே, இப்போ வச்சிருக்கீங்களா அந்த வாட்ச்?
4: இப்ப இல்லை மேடம், அப்ப வேற மேடம் வச்சிருக்காரு.

0: வணக்கம்
1: சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: ராஜேஷ்
1: சொல்லுங்க, எந்த பொருள் வாங்குனீங்க உங்களுடைய சம்பளத்துல முதல் முதல் ஆசைப்பட்டு? பைக்கு.
2: என்னுடைய சொந்த உழைப்புல வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு.
1: ஓகே,
2: ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு.

0: அவரு
1: எப்படி இருந்துச்சு முதல்ல அந்த வண்டி எடுத்து ஓட்டும் போது, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது?
0: நான் ஃபர்ஸ்ட் வண்டி வந்து போய் சாமி பூஜை போட்டு போனேன். சாமி சுந்தர் வந்து அவங்க என்ன வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறது
1: அதனால
0: வண்டி பிள்ளையர பக்கம் வச்சுட்டு சாமி குடிச்சு என்ன ஸ்டார்ட் பண்ணாரு. அப்ப நான் பிக்கப் பண்ணி
1: கத்துனாங்க. நன்றி நன்றி.
0: இப்ப அதான் யூஸ் ஆகுது எனக்கு. ஒரு ஹவுஸ்க்கு ஓன உடனே யார் பிடிச்சாரு?
1: கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: நுங்கம்பாக்கம் பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேம்மா.
1: போஜராஜன் சார், சொல்லுங்க, என்ன பொருள் வாங்குனீங்க முதல்ல உங்க சம்பளத்துல?
2: எனக்கு இப்ப 68 வயசு ஆகுதுமா. 20 வயசுல எனக்கு ரேடியோ வாங்கணும் ரொம்ப ஆசை. அப்போ ஒரு நண்பர் வந்து ரேடியோ ரிப்பேர் கடை வச்சிருந்தாரு. ஒரு வால்வ் செட்டு பெருசா அந்த டிவி கணக்குல. அப்ப டிவி எல்லாம் கிடையாது. அப்போ
1: ஆமா,
2: அந்த ரேடியோ மேல ஆசை. என் பேர்லாம் பூந்தமல்லி போஜராஜன்.
1: வாங்கின பொருள் வந்து பத்திரமா வச்சிருக்கிறது உண்மையாவே ஒரு பெரிய சந்தோஷம்
2: தான்.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், நான் பாடி புதுனார்ல இருந்து மு செல்வகுமார். மேடம்
1: செல்வகுமார், என்ன சொல்ல போறீங்க?
3: 1999ல மேடம்.
1: 99?
3: ஆமா மேடம். அப்பதான் மேடம், அதாவது நான் 96 டென்த் ஃபெயில் ஆகி நான் சொந்தமா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எங்க அப்பா அம்மா பர்மிஷன் வாங்கி முதல் முதலா ஒரு கேமரா வாங்கினேன் மேடம். அப்பெல்லாம் வந்து இந்த பிலிம் ரோல் கோடக்கு நல்ல பிலிம் உள்ள போட்டு எடுப்போம். 30 போட்டோ வரும் ஒரு கேமரா, அதுல 10 நம்ம தப்ப தப்பா எடுத்துருவோம், மீது ஒரு 20 நல்லா எடுப்போம். அந்த கேமரா வாங்கி யூஸ் பண்ணி அதுல போய் நான் தஞ்சாவூர் கோயில் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா, அது ஆட்டோமேட்டிக் கேமரா, அப்படி புல் தரையில வச்சுட்டு அந்த கோபுரம் தெரியுற மாதிரி எடுத்த போட்டோ இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது மேடம். முயற்சி
1: பண்ணி பாக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனா நீங்க அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், அதை பத்திரமா வச்சுக்கோங்க.
4: கொஞ்சம் 5 ரூபாய் 10 ரூபாய் அது மாதிரி வருங்கம்மா. அது மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு சைக்கிள்
1: வாங்கினோங்கம்மா. போனீங்க சொல்லுங்க.
4: நிறைய போயிருக்குங்கம்மா, அது ஞாபகம் வரல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்க. நல்லா அது வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அப்போ முதல் முதல் நம்ம உழைப்புல வாங்கினதுல.
1: கண்டிப்பா. இப்போ அந்த சைக்கிள் வச்சிருக்கீங்களா இல்ல வேற யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா?
4: இல்லைங்கம்மா, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கம்மா.
1: இந்த மெய்யழகன் படத்துல வர மாதிரி அந்த சைக்கிள் எடுத்து அப்படி ஜாலியா சுத்துறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
4: இல்ல இல்லைங்கம்மா. அதாவது அது இன்னொரு ஞாபகம் வருதுங்கம்மா, அது வந்து அந்த சைக்கிள்ல அப்போ ராஜீவ்காந்தி இதுவாயிட்டாருங்கம்மா. அப்போ ஒரு மேரேஜ் ரெண்டுது. அப்போ இந்த சைக்கிள்லயே நம்ம இது கணிப்புத்தூர் இருக்குங்களா பெரியபாளையம், அது அது அதுல அது வரைக்கும் போயிருக்குங்கம்மா. கல்யாணத்துக்கு சைக்கிள்லயே போயிட்டு வண்டி வசதி இல்ல, இது இல்ல, அவரு இது ஆயிட்டாருங்களா அப்போ பந்த் இல்ல.
1: ஆமா, சோ சைக்கிள்லயே உங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனீங்க.
4: ஆமா, அது நல்ல ஞாபகம் இருக்குமா.
1: சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி
4: நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி சார். இவர் சொல்லும் போது எனக்கும் ஞாபகம்.

எங்க அப்பா கூட சைக்கிள்ல தான் வேலூர்ல இருந்து வந்து அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் கேட்கும் போது ஒரு கனெக்ஷன் ஏற்படுது இல்லைங்க, அப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அப்ப இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு பொருளையுமே பொக்கிஷமா பாத்துப்பாங்க, அதுக்காக ஏங்குறது அதுதான் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம். தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக என்ன பாடல் வந்துட்டுருக்கு அப்படின்னா, திருட்டு பயலே திரைப்படத்திலிருந்து பரத்வாஜோடைய இசையில் வைரமுத்து வரிகளில் கே கே மற்றும் கண்மணி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பேசலாம், கேட்டு நினைச்சிருங்க.

0: நேரம் 11:26 ஆயிற்று. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. சைக்கிள் வாங்கினேன், பைக் வாங்கினேன், வாட்ச் வாங்கினேன், அதுக்கப்புறம் கேமரா வாங்கினேன்னு எத்தனை நினைவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கோம்ல. நிச்சயமாக இதை பற்றி தான் தொடர்ந்து பேச போகிறோம். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்றத மறுபடியும் சொல்லிட்டேன். நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா உங்களுடைய சம்பளத்தில் நீங்கள் முதல் முதல்ல ஆசைப்பட்டு வாங்கின பொருள் எது? நேர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: கலீல் அகமது பேசுறேன்.
0: கலீல் அகமது சொல்லுங்க.
1: யாரு திவ்யாவா? திவ்யா நல்லா இருக்கியா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பொருள் வாங்குங்க?
1: உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாதான் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? ஓ திவ்யா, ஓ திவ்யா, நீ நடமாடும் நைனதியா.
0: இப்போதைக்கு நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்.
1: முதல் மாசம் சம்பளத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா போயிட்டு வர்றதாக்குன்னு சைக்கிள் தான் வாங்கினேன். நானும் எல்லாரும் சொல்றது
0: போலதான்.
1: ஆமா, 700 கொடுத்து வாங்கினேன் அந்த சைக்கிள். அது என்ன சொல்றது, நல்லா தொடச்சு தொடச்சு பக்காவை வச்சுட்டு எண்ணெய் போட்டு நல்லா இது பல பல பலன்னு ஒரு 10 வரைக்கும் தொடச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழந்தை ஆகி போச்சு, அப்படின்னு சொல்லிட்டு.
0: எல்லாருக்குமே இருக்கும் தானே?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா. அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 எல்லாரும் படிப்பாங்க. அதே போலதான் அந்த சைக்கிள்ல போக்கு கம்பில அந்த வளைவு எல்லாம் மாட்டி அது போகும்போது ரெண்டு பக்கம் கண்ணாடி வச்சு அப்படியே மினு இந்த அண்ணாமலை பத்துல ரெக்க கட்டி பறக்கு
0: அண்ணாமலை. சூப்பர் சூப்பர், நன்றி சார், நன்றி
1: நன்றி நன்றிமா.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், சென்னையில இருந்து ஆனந்த் பேசுறேன்.
0: ஆனந்த் சொல்லுங்க.
2: 2013 ஜாபுக்கு ஜாயின் பண்ணேன். அப்பா எங்க அக்காவோட குழந்தை பிறந்துச்சு அக்காவுக்கு. சோ அந்த மந்த் ஜாயின் பண்ண மந்த்துக்கு அடுத்த மந்தே பாப்பா பிறந்துச்சு. சோ அதுக்கு ஒரு சாஃப்ட் ஆகி ஒரு டாக் வாங்கி கொடுத்தேன். அது நல்ல குவாலிட்டியான டாக். அது அக்காவோட செகண்ட் பேபியும் வச்சு விளையாண்டுச்சு, என்னோட பையனும் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க.
0: ஓகே, பொம்மை டாக் வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்க?
2: நினைக்கிறீங்களா?
0: ஒரு பெரிய விஷயம் தான் சார். சூப்பர், நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் திவ்யா மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லணுமா?
3: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா சொல்லுங்க.
3: நான் வந்து மேடம் முதல் சேலரியில வாங்கல, போனஸ்ல வாங்கலஸ்ட். அப்ப வந்து எனக்கு போனஸ் வந்து ஒரு 70 கொடுத்தாங்க மேடம், 1999. அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு 650-750 போனஸ் வாங்கினேன். அந்த போனஸ்ல கால் சவரம் கம்பல் வாங்கினேன் மேடம். அப்ப 750 நினைக்கிறேன் அது கால் சவரம். இன்னும் பாத்துருக்கேன் நான் வீட்டுல. இப்ப போன நம்ம கால் சவரம் வாங்குறதுக்கு எப்படியும் ஒரு 40,000 அது வந்து அது 4 வச்சுக்கலாம். முதல் போனஸ் நான் இந்த சம்பாரிச்சு
0: வணக்கம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்,

0: பேர் சொல்லுங்க.
1: காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி டெய்லர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பொருள் வாங்குனீங்க?
1: அதாவது 88 மேடம், நான் டெய்லர் தான் நானு அப்பவும். ஆனா வந்து அப்ப வந்து துணி வந்து துவைச்சுட்டு இது பண்ணா அங்க கொடியில் தான் போடுவோம். அது வந்து அப்பெல்லாம் பீரோ எல்லாம் கிடையாது இல்லையா, வந்து பீரோ வேணும்னா வாங்கலாம். அந்த மாதிரி அப்ப உள்ள கஷ்ட காலங்கள். அப்ப வந்து எனக்கு சூட் கேஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசை மேடம். அதை வாங்கி அதுல மடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி துவைச்சோன்னு மடிச்சு வச்சா அது சுருக்கம் இல்லாம ஒரு இதுவா இருக்கும். கடிகாரம் அப்புறம் சைக்கிள் அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்தது. அந்த இதுல எனக்கு வந்து 4வது பொருளா எனக்கு 4வது நபரா எனக்கு சூட் கேஸ்
0: விழுந்தது.
1: எதிர்பார்க்கவே இல்ல எனக்கு.
0: சூப்பர் சூப்பர்.
1: வாங்கணும்னா அதை வாங்க முடியல. அந்த டைம் வந்து 50 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அந்த டைத்துல அது வந்து சூட் கேஸ் இது வச்சு
0: தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 11:32 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம்ல உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நிறைய பேர் நிறைய நினைவுகளை என் கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கேட்கறவங்களுக்குமே அட, நம்மளும் அந்த பொருள் தானே வாங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு கண்டிப்பா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஜே திரைப்படத்துல இருந்து பரத்வாஜோட இசையில வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 11:38 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து சம்பளம் வாங்கியிருப்போம், முதல் வேலைக்கு போயிருப்போம். ஆனா ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்குறது அப்படின்றது ஒரு கனவுனே சொல்லலாம் இல்லைங்க. அப்படி நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கின பொருள் இது, அதை பற்றி தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். கால் பண்ணுங்கள் 2986-00-38 அல்லது 2952-0554. யார் பேசுகிறாங்க கேட்போமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: மேடம், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ், தற்போது மதுரையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன்.
0: ஓகே ராஜேஷ், சொல்லுங்க, என்ன பொருள் வாங்குனீங்க?
1: கண்டிப்பா என்னோட முதல் சம்பளம் பாத்தீங்கன்னா, நான் அந்த ஹீரோ அப்படின்னு வாங்கணும் மேடம்.
0: பைக், ஹீரோ பைக்.
1: ஆமா, எதனால கேட்டீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கிற சில எங்க வீட்டுல கேட்டுட்டே இருப்பேன், எங்க அம்மா அதை வாங்கியே தர மாட்டாங்க, ஏன்னா அது அப்ப ரேட் இருந்தாலும் அந்த பெண்ணுடைய ரேட்.
0: ஆனா இப்படி ஒரு ஆசையா உண்மையாவே?

0: நம்ம காத்திருந்து ஒரு பொருளுக்காக ஏங்குறதுன்னு வாங்கல, அது இதுதாங்க.
1: ஆமா, வீட்டுல அப்ப வாங்கி தர மாட்டேன்னு வாங்கி தர மாட்டேன், ரேட்டு ஜாஸ்தி சொல்லிட்டு அப்ப கம்மியான குறைவான ரேட்லயே வாங்கி கொடுப்பாங்க. சரி, நம்ம வாங்கணும் சொல்லிட்டு அதான் வாங்கணும். நம்ம பெண்ணு
0: சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம் பக்கத்துல இருக்கீங்க. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, அடடா, சுவாரஸ்யமான பல விஷயங்களை கேள்விப்படுறோம் இல்லைங்க. நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: நேரம் 11:42 நிமிடம் ஆயிற்றுக்கு. நேர்கள் உங்களுடைய நினைவுகளை ரொம்ப அழகா என் கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. அடுத்து யாரு பேசுறாங்கன்னு பாப்போம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி இந்த சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகர், சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
3: ஆமா மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹோம் தியேட்டர் சிஸ்டம் மேம், ஆஃபர் சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் மேம் நான் வாங்கினேன்.
2: ஓகே, ஹோம் தியேட்டர்
3: கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் மேம்.
2: ஆமா,
3: அது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஏன்னா என்னுடைய தெருவுல ஆப்போசிட் சைட் வீட்டுல ஒருத்தவங்க வீட்டுல அந்த ஊஃபர் சிஸ்டம்ல வந்து பாட்டு அப்படிங்கறத வச்சு கேட்பாங்க மேம். அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஏக்கமா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அவங்க பாட்டு வச்சாங்க அப்படின்னா வெளியில போய் அங்க நின்று அந்த பாட்டு அப்படிங்கறத கேட்டு ரசிப்பேன். பினான்சியலா அது ரொம்ப காசு அப்படின்ட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனசு வரல வாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி சாங் அப்படிங்கறத கேட்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை.
2: அதனால
3: நான் பார்த்து பார்த்து அந்த ஒரு காசை சேமிச்சு அந்த ஒரு ஊஃபர் சிஸ்டம்ல வாங்கி அந்த ஒரு பாட்டு அப்படிங்கறத போட்டு கேட்டேன். ஹோம் தியேட்டர்லயும் அந்த ஒரு படம் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து, கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த காசு அப்படிங்கறது நமக்கு வரவே வராதுன்னு சொல்லுவாங்களா.
2: ஆனா அந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் வீட்டுல போட்டதுக்கு அப்புறமா வாரத்துக்கு ஒரு பாட்டு ஒரு படம் பாக்கணுங்க, டெய்லியும் பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல?
3: ஆமா ஆமா, அது எனக்கு ரொம்ப ஈகரா நான் பார்த்தேன். அந்த இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்த்தது அந்த சாங் கேட்டதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன்.
2: சூப்பர், நன்றி நன்றி சந்திரசேகர்.
3: தேங்க்யூ மேம்.
2: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம்.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: குயில் கோபி.
2: சொல்லுங்க சார், எந்த பொருள் வாங்கினீங்க?
4: முதல் சம்பளம்
2: சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு
4: அருமையா கட்டிட்டேன்.
2: நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: மேடம் வணக்கம். மேடம் சரவணன் சைதா பேட். மேடம்
2: சரவணன் சொல்லுங்க.
5: பெருமாள் எல்லாத்திட்டே இருக்காது, அது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அது

0: நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குனது அதாங்கம்மா. அது போயிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 550 ரூபாங்க. அதே எனக்கு அன்னைக்கு பெரிய காசு அது.
1: ஓ ஓகே. அந்த அதுல ட்ராலி இருக்குமா? அதுல ட்ராலி இருக்குமா இல்ல நார்மல்
0: ட்ராலி எல்லாம் இருக்க மேடம்? அது கொஞ்சம் பழசு. அது ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அது பாத்தீங்கன்னா ஒன்லி அந்த விஐபிஸ் தான் வச்சிருப்பாங்க அவங்க. எக்காலக்ஸ் அவுட் கேஸ்ன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் ரேர் நம்பர் லாக் இருக்கும். ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் ரிச் லுக் இருக்குங்க அது.
1: ஓகே ஓகே.
0: எனக்கு எப்படியும் வாங்கினா அது மாதிரி அந்த அந்த சூட் கேஸ் தான் ஒண்ணு வாங்கணும்னு சொல்லி வாங்கினேன் மேடம். ஃபர்ஸ்ட் சம்பளம் இல்ல, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு
1: வாங்கினேன். சூப்பர் சார், நன்றி நன்றி.
0: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
1: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ யாருங்க இருந்து?
2: வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
1: மாலினிதேவி சொல்லுங்க.
2: ஒவ்வொரு ரூபாயா கொடுத்து எனக்கு இந்த கையில லிஸ்ட் வாட்ச் கோல்டு கலர்ல வாங்கணும்னு ஆசை. அத சேர்த்து வச்சு அப்ப 75 ரூபா. அது ஃபேமஸான வாட்ச் அது. அழகா இருக்கும். எங்க அத எங்க மாமா எனக்கு திருநெல்வேலி அங்க ஊர்ல எல்லாம் கிடைக்க திருநெல்வேலில இருந்து வாங்கி வந்திருந்தாங்க. அத கட்டிட்டு சனிக்கிழமை கட்டிட்டு சினிமா பார்க்க போவோம். அந்த கை அந்த அந்த செய்யணும் மாட்டவே முடியாது. யாருமே வாட்டிட்டு இருந்தாங்க.
1: ஆக்சுவலி நான் வந்து இப்போ காலம் கடந்து போறேன். நீங்க எங்க இருந்தீங்கன்றது அந்த இடத்துக்கு போய் நீங்க எப்படி அந்த கைய அசைச்சு அசைச்சு பேசுனீங்கன்றதுல
2: ஞாபகம். ஆனா
1: நீங்க சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருந்து சொல்றீங்க. அது கேக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
2: எங்க மாமா வாங்கி கொடுத்தாங்க. நான் கொடுத்தேன் எங்க மாமா வாங்கி கொடுத்தேன். அதான் என் தங்கச்சிட்ட 94 95 தங்கச்சிட்ட கொடுத்துட்டேன். அவன் ஓடாம வச்சிருக்க சும்மா அதை பாத்து கொடுது அவ்வளவுதான். அதெல்லாம் இப்ப கீ கொடுப்போம். கீ கொடுத்துதானே ஓட்டுவோம். அப்பெல்லாம் இந்த மாதிரி செல் கிடையாது. அதை எடுத்து கீ கொடுத்துதான் ஓட்டுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு நீங்க சொன்னே அப்படியே அந்த சினிமா லெட்டருக்கு நடந்த ஞாபகம் வந்து.
1: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றிமா.
2: நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் திவ்யா மேடம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: வானகரம் சுப்பிரமணி.
1: சுப்பிரமணி, என்ன பொருள் வாங்குனீங்க?
3: நான் ஃபர்ஸ்ட் இந்த டைட்டன் வாட்ச் வாங்குனேன் மேடம். அது அதுக்கு அடுத்து வந்து ரிங் வாங்குனேன்.
1: ஓகே ஓகே. அப்ப வாங்குறது எந்த வருஷம் வாங்குனீங்க?
3: அப்ப நான் ரிங் வாங்குறது 4000 ரூபாய் மேடம்.
1: 4000 ரூபாய் இல்ல. வாட்ச் எந்த வருஷம் வாங்குனீங்க?
3: வாட்ச் வாங்குனது 95ல வாங்கிருந்தேன்.
1: 95ல. ஓகே. ஆனா இப்போ வச்சிருக்கீங்களா?
3: பத்திரமா
1: ஓ சூப்பர் சூப்பர்.
3: செயின் மட்டும் மாத்தி இருக்கறேன். வாட்ச் இன்னும் நல்லா அப்படியே இன்னும் சூப்பரா இருக்கு.
1: ஓகே சார், நன்றி.
3: நன்றி மேடம்.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம்.
1: ராஜசேகர் சொல்லுங்க.
4: கொஞ்சம் டைசஸ் சார், தலைப்பு சொல்லுங்க.
1: நீங்க சம்பளம் வாங்கி முதல் முதல் ஆசைப்பட்டு வாங்கின பொருள்?
4: சம்பளம் வாங்கி முதல் முதல் ஆசைப்பட்டது, முதல்ல கோயிலுக்கு போய் ஒரு அந்த பூஜை பண்றவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தேன். காணிக்க கொடுத்துட்டு உடனே என்ன பண்ண, ஒரு பெண் வாங்கினேன். பெண் வாங்கிட்டு அப்படியே ஞாபகத்துக்கு
1: வச்சிருக்கேன்.
4: அதுக்கப்புறம் காணிக்கைய ஒரு உண்டியில கொஞ்சம் போட்டு வந்தேன்.
1: ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப நல்ல ஞாபகம் அது. சூப்பர், நன்றி.
4: கோயிலுக்கு புஷ்பம் வாங்கி கொடுத்தேன் அம்மனுக்கு.
1: ஓகே நன்றி சார்.
4: திரௌபதி அம்மன் எங்களுக்கு குல தெய்வம்.
1: ஓகே. ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திருப்தி கிடைக்கும். உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணும்போது ரொம்ப திருப்தி கிடைச்சிருக்குல்ல?
4: ஆமா மேடம், தேங்க்யூ மேடம் கால் எடுத்து.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
5: ஜெயலட்சுமி
1: பேசுறேன். அவரு சம்பளம் வாங்கி உங்களுக்கு வாங்கி கொடுத்தாரா இல்ல நீங்க உங்க சம்பளத்தை அவர்கிட்ட கொடுத்தீங்களா?
5: அவங்க சம்பளத்துல என்ன வேலைக்கு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க.
1: ஓகே ஓகே. அவங்க முதல் சம்பளத்துல உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஓகேமா, நன்றி.
5: நன்றி.
1: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கு. உண்மையாவே இதெல்லாம் யோசிக்கும்போது

அட எவ்வளோ பேர் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு தோணும். அதுவும் ஏக்கத்தோடு நம்ம காத்திருந்து ஒரு பொருள் வாங்கும் போது அதோடைய மதிப்பு உண்மையாகவே நமக்கு பெருசாக தெரியும்ல. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 11:50 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம்ல உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுடைய பல நினைவுகளை என் கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து லைன்ல இருக்கீங்க? பேசலாம். வணக்கம் சார். சைதாபேட்ல இருந்து சைக்கிள்
2: என்ன
1: பொருள் வாங்கினீங்க?
2: நான் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கி எங்க வீட்டுல எனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் நான் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கி நான் ஒரு புடவை
1: எடுத்தேன்.
2: நான் அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் வீட்டுலதான் இருக்கேன். அப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் ஒரு புடவை வாங்கினேன்.
1: என்ன கலர் புடவை?
2: அது வந்து பிங்க் கலர்.
1: பிங்க் கலர், ஓகே. அது பட்டு புடவையா சாதா புடவையா?
2: சாதா புடவை தான்.
1: ஓகே. ஆனா அது எத்தனை வாட்டி கட்டி இருப்பீங்க அந்த புடவைய?
2: என்னோட சிஸ்டர் கூட கேப்பாங்க, ஆனா தர
1: மாட்டேன். கொடுக்கணுமே, அப்படி யாரு கொடுப்பீங்க? பொக்கிஷங்கள் சுவாரஸ்யங்கள் நம்ம லைஃப்ல பண்ணிருக்கோம்ல அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ரீகால் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. ஓகே, தொடர்ந்து அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
4: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு சகோதரி. நான் மாரியம்மன் கொளஞ்சிநாதன்.
1: கொளஞ்சிநாதன், என்ன பொருள் வாங்குனீங்க முதல்ல?
4: நான் முதல் வாங்க சம்பளம் பாத்தீங்கன்னா சாதாரண
1: 89 ரூபாய்.
4: 250.
1: ஓகே, என்ன பொருள் வாங்குனீங்க?
4: அதற்கு முன்னாடியே கைத்தறி நெய்யும் போது முதல் வாங்கினது 25 ரூபாய். ஒரு ஒரே ஒரு துண்டு நெசா 25 ரூபாய் கொடுப்பாங்க வீட்டுல அம்மா.
1: ஓகே, அப்ப கைத்தறியில நீங்க வந்து பெயர் போனவர்ல?
4: ஆமா, நான் எல்லா வாரங்களும் கைத்தறிய பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில அச்சாணி நிகழ்ச்சி நேயர்கள் நேரத்துல அந்த தொழில பத்தி சொல்லிட்டு வந்துட்டு.
1: சூப்பர் சார், சூப்பர். சரி சொல்லுங்க, என்ன பொருள் வாங்கினீங்க நீங்க?
4: நம்ம வானொலியெல்லாம் கலந்துக்கல. நம்ம வானொலியெல்லாம் கலந்துக்கல.
1: ஓகே ஓகே. ஆனா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் எப்பவுமே உண்டு. ஏன்னா கைத்தறி அப்படின்றது தொன்று தொட்டு பல ஆண்டுகளா செஞ்சுட்டு வரும். சோ அதுக்கு உங்களுக்கு அந்த கௌரவம் எப்பவுமே கிடைக்கும்.
4: விவசாயி வந்து சோறு குடுக்கறாங்க, இவங்க வந்து ஆடை குடுக்கறாங்க.

0: கண்டிப்பா. என்ன பொருள் வாங்குனீங்க நீங்க?
1: நாங்க முதல் முதல் அந்த நேரத்தில் வாங்கினீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த கும்பகோணத்துல ஒரு தனியார் கடையில போய் அந்த வருஷம் ரெண்டு ட்ரெஸ்.
0: சூப்பர் சார், சூப்பர், நன்றி. நினைவுகளை பகிர்ந்துகிட்டாலும் நமக்கு அது பத்தவே பத்தாது. ஏன்னா அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள், பொருட்கள் நம்ம எல்லாம் வாங்கியிருப்போம். அதுவும் ஆசைப்பட்டு வாங்குற பொருளுடைய மதிப்பு நான் சொன்ன மாதிரி ரொம்ப உயர்வு இல்லைங்க. எவ்வளவு காலம் கடந்தாலும் அதை நம்ம கூடவே அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த மாதிரி பல நினைவுகள் உங்ககிட்ட இருந்து எனக்கு என் கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்ல. நேரம் 11:55 ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்காக ரன் திரைப்படத்துல இருந்து வித்யாசாகருடைய இசையில ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. அடுத்து உங்களுக்காக இன்னொரு ஆர்ஜே காத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி நினைவுகளை பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா இருப்போம். சரியா திவ்யா, அடுத்து 1 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன்.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இளையோரின் நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர்மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோநாயக் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவ சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,5760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் விளையாட உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12 மணி 2 நிமிடம். இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: நிலக்கடலை, கடுகு, எள், சோயாபீன்ஸ், சூரியகாந்தி ஆகிய எண்ணெய் வித்துக்கள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பயிரிடப்பட்டு வருகின்றன. உலக அளவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இது உலக அளவில் சாகுபடி செய்யப்படும் மொத்த பரப்பளவில் 20.8% ஆகும். 70% அதிகமான எண்ணெய் வித்துக்கள் சிறுநில குறுநில விவசாயிகளால் மானாவாரியாக பயிரிடப்படுகின்றன. இந்தியாவில் அதிக எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா ஆகியவை அடங்கும். எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் முகமைகளுக்கு விதைகளை வாங்குதல், சான்றளிக்கப்பட்ட விதைகளை விநியோகம் செய்தல், விதை மையங்களை உருவாக்குதல், விதை சேமிப்பு தொட்டிகள் மற்றும் விதை சுத்திகரிப்பு ட்ரம்ஸ் போன்றவற்றுக்கு ஆதரவு அளிக்கின்றது. இந்திய விவசாய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்துக்கள் முக்கிய பங்கு வகித்தாலும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய உற்பத்தியானது போதுமானதாக இல்லை. இதனால் பல நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நிலைமை உள்ளது. இதற்கு தீர்வாக எண்ணெய் வித்து சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டால் உற்பத்தி அதிகரிப்பதோடு எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் வாய்ப்பும் உருவாகும். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவை அடையும் நோக்கில் உள்நாட்டில் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு. இந்த திட்டமானது அத்தியாவசிய விவசாய பொருட்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான இலக்கினை அடையவும் செயல்படுகிறது. இந்தியாவில் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை அதிகரிக்க வடிவமைக்கப்பட்டது. சோயாபீன்ஸ், சூரியகாந்தி மற்றும் நிலக்கடலை போன்ற எண்ணெய் வித்துக்கள் நாடு முழுவதும் உள்ள வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய்களை உற்பத்தி செய்வதற்கு அத்தியாவசியமானவை. உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் எண்ணெய் வித்து உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு அடையச் செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. இந்த திட்டத்தின்படி விதைகள், உரங்கள் மற்றும் பிற தேவையான கருவிகளை வாங்க விவசாயிகளுக்கு நிதியுதவி, மானியங்கள் வழங்குதல், அதிக மகசூல் பெற விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி வழங்குதல், அதிக மகசூல் தரும் சிறந்த பயிர் ரகங்களை உருவாக்குதல் ஆகும். எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் பொருளாதாரம் மேம்படவும் வேலைவாய்ப்பு உருவாக்க

0: குறைக்கவும் இந்த திட்டம் துணை புரிகின்றது. அது மட்டுமின்றி இறக்குமதியை சார்ந்து இருப்பதை குறைத்து சமையல் எண்ணெய்களின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்வதன் மூலம் உணவு பாதுகாப்புக்கு வழிகோலுகிறது. மேலும் விவசாயிகள் நிதி உதவி மற்றும் பயிற்சி பெறுவதால் விவசாய முறைகள் மற்றும் வருமானம் மேம்படும். எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு என்ற திட்டத்தினை விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் செயல்படுத்துகிறது. மேலும் இத்திட்டம் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தும். அதேவேளையில் பருத்தி விதை, அரிசி தவிடு மற்றும் மரம் மூலம் கிடைக்கும் எண்ணெய் வகைகள் போன்ற இரண்டாம் நிலை ஆதாரங்களையும் ஆதரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. முதன்மை எண்ணெய் வித்து உற்பத்தியை 39 மில்லியன் டன்னிலிருந்து 2030-31 ஆண்டுக்குள் 69.7 மில்லியன் டன்னாக உயர்த்துவதையும், 2030-31 ஆண்டுக்குள் உள்நாட்டு சமையல் எண்ணெய் உற்பத்தியை 25.45 மில்லியன் டன்களாக உயர்த்துவதையும் இந்த இயக்கம் இலக்காக கொண்டுள்ளது. இது நமது உள்நாட்டு தேவையில் 72% பூர்த்தி செய்யும். 2024-25 முதல் 2030-31 வரை 7 ஆண்டு கால பகுதியில் 10,103 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். ஆண்டுக்கு 10 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிக பரப்பளவில் 347 தனித்துவமான மாவட்டங்களில் 600க்கும் அதிகமான மதிப்பு தொடர் தொகுப்புகள் உருவாக்கப்படும். இந்த தொகுப்புகள் வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டுறவு நிறுவனங்கள், பொது அல்லது தனியார் நிறுவனங்கள் போன்ற மதிப்பு தொடர் பங்குதாரர்களால் நிர்வகிக்கப்படும். இந்த தொகுப்புகளில் உள்ள விவசாயிகளுக்கும் உயர்தர விதைகள், நல்ல விவசாய நடைமுறைகள் பற்றிய பயிற்சியும், வானிலை மற்றும் பூச்சி மேலாண்மை குறித்த ஆலோசனை சேவைகளும் கிடைக்கும்.
1: நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

குட் ஆஃப்டர்நூன் மக்களே, நேரம் 12:08 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகளுக்கு ஹாய் சொல்லி நிகழ்ச்சியில் உங்க கூட சேர்ந்து பயணிக்க இருப்பது நான் அர்ஜுன். பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியுமாங்க. சோ எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் கொஞ்சம் செல் பண்ணு மாப்பி அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தீங்கன்னா லைஃப்ல எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டோட இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கலாங்களா. தக்கிட்ட தக்கி தும் அதெல்லாம் நாங்கள் சில்லாக தான் இருக்க அர்ஜுன. இன்னைக்கு ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப லேட்டாக தாங்க புரியுது. ஒருவேளை வயசாகுதோ பின்ன ஆகாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது புரியுது. இந்த லேட் ரியலைசேஷன் இருக்குல்ல, அதாவது காலம் கடந்து புரிதல், இது அனுபவங்கள் தந்த பாடமா இல்ல வயதின் முதிர்ச்சியா அப்படின்னு எனக்கு தெரியல. சே, இந்த விஷயத்தை தானே அம்மா அப்பவே சொன்னாங்க. சே, இதைத்தான் அப்பா அந்த ஏஜ்லயே பண்ண சொன்னாரோ அப்படின்னு இப்ப தோணுது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் இதே மாதிரி உங்க சின்ன வயசுல நீங்க உடன்பட முடியாமல் இருந்த ஒரு கருத்து இல்ல ஒரு அட்வைஸ் இப்போ சரிதானோ அப்படின்னு நீங்க எதையாச்சும் ஏற்றுக்கொண்டதுண்டா அப்படின்றதா நீ கேட்கறேன். அப்படி இருந்தா அது என்ன அப்படின்றதா ஸ்நேகிதிகள் இன்னைக்கு நிகழ்ச்சியில 2986000038 அப்படின்ற எண்ணிற்கும் அல்லது 2952055454 என்ற எண்ணுக்கும் கால் பண்ணி நிகழ்ச்சியில கூட பகிர்ந்துக்க போறீங்க. முன்னிணைப்பிற்கு 044 சேர்த்துங்கப்பா.

வாழ்க்கையில தான் ஒரு சில விஷயங்கள் பொறுமையா புரியுது அப்படின்ற டாபிக் பத்தி பேசுறோம். சோ இந்த டாபிக் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதனால நம்ம சிநேகிதிகளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவாகவேங்க இந்த பெண்ணையும் நிலவையும் ஒப்பிடுற பழக்கம் வந்து நிறைய பாடல்கள் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த பாடல்ல ஒரு நிலவே பெண்ணானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒன்றல்ல இரண்டல்ல 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது அப்படின்னு சொல்லி வைரமுத்து தன்னோட கற்பனை குதிரை வந்து ஓட விட்டுருப்பாரு. சோ அப்படி என்ன பாடல்? ஆப்வியஸ்லி சொல்லிட்டா 20 கோடி நிலவுகள் அப்படின்ற பாடல் தான் கேட்க போறீங்க. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் இருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஹரிகரன் அவரோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களின் வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். 101.4 இங்க எல்லாமே சமதுளு.

0: வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் 12:15 ஆயிட்டிருக்கு. சென்னை ஃபம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி வித் உங்கள் ஆர்ஜே அர்ஜுன். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அதை இப்படியும் சொல்லலாம், வாழ்க்கையில நம்ம சின்ன வயசா இருக்கப்போ பெரியவங்க நிறைய அறிவுரைகள் நம்மளுக்கு சொல்லுவாங்க, அப்பதான் அதை பாக்குறப்ப ரொம்ப கடுப்பா இருக்கும், எப்ப பார்த்தாலும் இதே சொல்றாங்க அப்படின்னு தோணும். ஆனா காலம் கொஞ்சம் கட்டுக் கொடுத்த பிறகு அதே வார்த்தைகள் நமக்கு எப்படி தோணும்னா, சே எவ்வளவு பொன்னான வார்த்தைகள் அப்படி அப்படின்ற மாதிரி தோணும். சோ உங்களுக்கு அப்படி தோணிருக்கா அப்படின்றதா இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். சோ உங்களுக்கு லேட்டாக சில புரிந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஷோல பேசிட்டு இருக்கோம். சோ ஷோல பேச நேர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்க, நம்பர் சொன்ன உடனே லைன்ல வந்துட்டாங்க. சோ யார் என்னன்னு பாத்துரலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் கலாமா, சொல்லுங்க. கலகலன்னு ஷோ ஆரம்பிச்சுடுங்க. நான் வந்தல கலகலன்னு இருக்குமா, எல்லாரும் சேர்ந்ததுதான் ஷோ. சூப்பர்மா, சொல்லுங்க. உங்களுக்கு வந்து லேட்டா புரிஞ்ச விஷயங்கள் என்ன, சின்ன வயசுல சொன்னப்போ அப்ப புரியல இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் என்ன?
1: அதோட
0: அருமா அப்ப புரியலன்ற மாதிரி சொல்றீங்களா?
1: விளையாடு
0: என்னன்னு சொல்லுங்க.
2: ஹெல்த் தான் எனக்கு. நான் சின்ன வயசுல ரொம்ப அந்த சாப்பிட மாட்டேன், ஸ்கிப்
0: பண்ணிடுவேன்.
2: ஸ்கூலுக்கு காலேஜ் கொஞ்சம் அப்படியே அலட்சியமா இருப்பேன், அத சொல்லிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் அதோட எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சது.
0: அப்பயே ஹெல்த் பாத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி.
2: காலையில
0: தொடறதுக்கே மனசு வராது, வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க இருந்தாலும் ஸ்கூலுக்கு போற அவசரத்துல ஆபீஸ் போற அவசரத்துல விட்டுருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் புரியும், பின்னாடி புரியும் அப்படின்ற மாதிரி இப்பதான் புரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. பரவாயில்லமா,
2: நல்ல டாபிக். நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் நிகழ்ச்சியை மடுத்து நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார். பெருமாள் பட்டலன் ஜெயலட்சுமி சார்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன்,
0: நீங்க? நலமா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க தலைப்பு என்ன தெரியும்ல?
3: தெரியும் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்களோட அனுபவங்களை பகிரலாம்.
3: என் அனுபவம் பெருசு
0: பெருசா சொல்லுங்க, டைம் இருக்கு, கேப்போம். இன்னும் 40 நிமிஷம் இருக்கு, நல்லா கேப்போம், சொல்லுங்க.
3: கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க.
0: நன்றி.
4: நீ இந்த மாதிரி எல்லாம் பிடிவாதம் பிடிக்க கூடாது, பிடிவாதம் பிடிச்சா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்க. ஆனா அது எனக்கு இப்பதான் புரியுது.
0: இப்பதான் புரியுது. அட, அப்பவே பிடிவாதத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க குழந்தைகள் சொல்றப்போ அது புரியுது, அதோட அருமைகள்.
4: ஆமா சார்.
0: நன்றி நன்றி, நல்லா சொன்னீங்க, நன்றி. அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், அதற்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: அட அட அட மீண்டும் நம்ம கல்லூரி காலத்துக்கே கூட்டு போயிட்டு வந்த ஒரு பாடல், அருமையான பாடல். நாமுத்துக்குமார் வரிகளில், கிருஷ் மற்றும் சுஷிரிதா அவர்களின் குரலில், ஜோஷா ஸ்ரீதர் அவர்களின் இசையில் ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 12:26. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஹை ஸ்நேகிதே நிகழ்ச்சி வித் உங்கள் ஆர்ஜி அர்ஜுன். எஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, கேள்வின்னு சொல்ல முடியாது, அதாவது உங்க வாழ்க்கையில லேட்டா புரிஞ்ச விஷயம், அப்ப புரியல இப்ப புரியுது அப்படின்னு சிலம்பரசன் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் எனக்கு அப்ப புரியலங்க இப்பதாங்க அதோட இதெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்ற உங்க அனுபவங்களை பகிரலாம் அப்படின்னு தோழ ஸ்நேகிதிகள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்நேகிதிகளும் லைன்ல வரிசை கட்டி வந்திருக்காங்க, அவங்க வரவேற்றுலாம். வருக வணக்கம். என்னப்பா கட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அடுத்த நேர் வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறது?
1: போற வீட்டுல பாரு உனக்கு எப்படி கிடைக்க போகுது பாரு, சாப்பிட முடியாது, நல்லா வேலை பார்க்கணும், அம்மா சாப்பிட முடியும்.
0: அதை லேட்டா ரியலைஸ் பண்ணீங்களா? வீட்டுக்கு வந்த அப்புறம், கணவர் வீட்டுக்கு வந்த அப்புறம்
1: இட்லி சாப்பிட மாட்டேன் ரசம் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடணும், அப்பெல்லாம் வீட்டுல எல்லாம் இருக்கும்போது அப்படி ஒண்ணு நேரத்துக்குலாம் சாப்பிடணும்,
0: எனக்கு கஷ்டமா
1: தெரியாதுட்டீங்க.
0: நன்றி. நிகழ்ச்சி நீ மடுத்த நேரம் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறது?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்திலிருந்து சார். நம்பர் மாறிட்டு
0: பயம் வந்துட்டு தான் கால் பண்ணிருக்கீங்க. நம்ம சென்னை எஃப்எம்
2: ரெயின்போ நேரமும் பெல் அடிச்சு எடுக்கல
0: எடுத்துருச்சா? இதோ இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி
2: டாபிக் வந்துடுறேன். ரெண்டு விஷயம், பெரியவங்க சொன்னது ஒண்ணு, என்னோட வாழ்க்கை அனுபவம் ஒண்ணு. பெரியவங்க சொன்னது வந்து எதை ஒண்ணியும் நல்லா பத்திரமா வச்சுக்கணும், அத பாதுகாக்கணும். அது சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளைன்னா 16 வயசு வரைக்கும் அது அர்த்தமே தெரியல, ஏதா இருந்தாலும் அதுக்காக தான் கிடக்கட்டும்ட்டு போட்டுருவேன். அதை வந்து அது ஒண்ணு ஒண்ணுக்கு கஷ்டப்படும் பொழுது, அந்த பொருளுக்கு கஷ்ட சாப்பாட்டுல இருந்தே கஷ்டப்படும் பொழுதுதான் அதோட அருமை தெரிஞ்சு, ஆகா அவங்க சொன்னது இப்பதான்டா அது நமக்கு
0: இப்பதானே விளங்குது அப்படின்னு சொல்லி
2: அப்படின்னு. அதே மாதிரி காத்தால ஒரு 6 மணிக்காச்சு எழுந்திருக்கணும்,
0: அதெல்லாம் எல்லா வீட்லயும் சொல்லுவாங்கம்மா. உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் சொல்லுவாங்க, யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது.
2: அது ஆனா இப்ப தெரியுது. இன்னொன்னு வாழ்க்கை அனுபவம் வந்து என்னன்னு கேட்டா, எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்க கூடாது. அது என்னோட அனுபவம்
0: இது. வாழ்க்கை தந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கத்து தந்திருக்கு போலயே. ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. நன்றி.
2: நன்றி
0: நன்றி. நேர்கள் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அம்மா அப்பவே சமைக்க சொன்னாங்க, தம்பி நான் தான் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எனக்கு நிறைய அனுபவங்கள் கத்து தந்திருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க, காலையில எழுந்திருக்கிறத பத்தி சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். சோ அதை அப்பப்ப சொல்றப்ப கடைபிடிச்சிருந்தது நல்லது தானே, இல்லாடி பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும்பா. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: அர்ஜுன் யாரோ நீ, அன்பே யாரோ நீ அப்படின்ற லிரிக்ஸ்க்கும் எனக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லை. இளம்சரன் இழந்த இந்த லிரிக்ஸுக்கும் லோகேஷ் அவர்கள் பாடியதற்கும் ஜிதின் ரோஷன் அவர்களின் அழகான இசையமைப்பிலிருந்து ஒரு பாடல் கேட்டு வந்தீங்க. ஜூலை காற்று நோரத்தில் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் கேட்டு இணைந்த இந்த நேரம் 12:36. எஸ் கேட்டுருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. நான் உங்க கூட ஆர்ஜி அர்ஜுன் தான் பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்போ புரியல தம்பி, இப்போதான் அதோட அருமை புரியுது அது என்ன அப்படின்னு சொல்லி தான் நிகழ்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்நேகிதிகள் ரொம்ப வித்தியாசமான பதில்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் அடுத்து எந்த ஸ்நேகிதிகிட்ட நம்ம பேச போகிறோம் அப்படின்ற அதற்கு முன்னாடி சைக்காலஜியில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த லேட் ரியலைசேஷன் இது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நடக்குதாமா. அதாவது வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அப்போ சொல்கிறப்போ அது வந்து கட்டாயமாக தோணும். என்ன இப்போ அட்வைஸ் பண்ணுறாங்க, அதாவது சின்ன வயசில் அதை கேட்குறப்போ வந்து என்ன ஒரு பெரிய அட்வைஸை நம்ம வீட்டில் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு லேட்டர் பீரியடில் தான் வந்து அது புரியுது நம்மளுக்கு என்னென்னா, இது வந்து வாழ்க்கையின் ஒரு அனுபவம் கட்டுறது அந்த பாடம் அப்படின்றதான் லேட்டாக புரியுது. இதை வந்து நிறைய சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸ்லையும் சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விட, எங்களுக்கு பேச வாய்ப்பு தாப்பா அப்படின்னு நேர்கள் சொல்கிறது புரியுது. அவங்கள வரவேற்றலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறது? வணக்கம். உங்க இனிப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்கிறது பேசுறதுமா?
1: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க. நீங்க தலைப்பு கேட்டீங்களா? கொஞ்சம் புரியலங்க. எனக்கு தலைப்பே புரியலங்க அப்படிங்கிறீங்களா? அதாவது இந்த தலைப்பு மாதிரி உங்களுக்கு இது லேட்டா தான் புரியும் நினைக்கிறேன். அதாவது சின்ன வயசுல வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, நம்ம அப்ப அதை தட்டி விட்டுருப்போம், இதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனா லேட்டர் பீரியட் நம்ம இப்ப லைஃப்ல வந்து ஃபீல் பண்ணிருப்போம், சே அது இப்பதான்டா புரியுது, அதோட அருமை இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்த அனுபவங்கள் நீங்க சொல்லலாம்.
1: நிறைய
0: இருக்கு, சொல்லுங்க, எடுத்து விடுங்க.
1: சின்ன பிள்ளைல வந்து எனக்கு என்னென்னமோ பொருள்கள் எல்லாம் நிறைய வாங்கி குவிட்டேன் வீட்டுல. அப்ப உங்களுக்கு அம்மா சொல்லுவாங்க, எந்த பொருளுமே வாங்க கூடாதுப்பா தேவையில்லாம. வீட்டுல தேவையில்லாத பொருளை வாங்கினோம்னா தேவை இருக்கிறத இழக்கம் தேறிடும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்ப தெரியல, இப்ப தெரியுது. அதன்படி சிக்கனமா எங்க அம்மா சொன்னபடி இப்போ நல்லபடியா வாழ்றேங்கப்பா. அது மாதிரி என்ன செய்வேன், ஊரெல்லாம் சுத்துவேன், நல்லா சுத்து சுத்துன்னு சுத்துவேன். அப்ப அம்மா சொல்லுவாங்க, வெயில்ல எல்லாம் ரொம்ப அலையக்கூடாது, வெயில்ல அலைஞ்சோம்னா நம்மளுக்கு ஏதாவது நோய் வரும் அப்படின்னு. ஆனா இப்ப வந்து இந்த வெயில்ல, இந்த மத்தியான வெயில நான் போறது கிடையாது வெளியில. இப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு.
0: ஆமா, ரொம்ப படும் பயங்கரமா இருக்கு.
1: உடம்பெல்லாம் எரியற வெயில. ஏன், என்ன காரணம்? நம்மதான் இது, அதாவது ஊரணிகளை எல்லாம் கட்டிடங்கள் ஆக்கிட்டோம், அந்த குளிர்ச்சிய நம்ம எடுத்துட்டோம், மரங்களை எல்லாம் வெட்டிட்டோம். அப்ப இந்த வெயில வந்து தாக்கத்தை நம்ம உணரத்தான வேண்டியதா இருக்கு.
0: சூப்பர்மா, அதாவது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான தத்துவத்தையும் சொல்லிட்டீங்க தலைப்போட சேர்த்து. ரொம்ப சிறப்புமா, நன்றி.
1: ஓசன் படத்து ஓட்டை எல்லாம் அலைபட்டு பாத்தீங்களா?
0: கண்டிப்பா.
1: அதனால நம்ம மறுபடியும் துளசி செடிகளையும் நிறைய மர செடிகளையும் வளர்த்தோம்னா
0: கண்டிப்பாமா. இதை நீங்க சொன்னே எனக்கு வாலி அவர்கள் சொன்ன ஒரு வரிதான் யாவது வருது, இயற்கையை நாம் காப்பாற்றாமல் விட்டால் இயற்கையும் ஒரு நாள் இயற்கை எதுவும் சொல்லிருப்பாரு. கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஆனா அது நம்ம தலைப்பு இல்ல, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றிமா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்கிறது பேசுறது? ஏன் ரொம்ப மெதுவா பேசுறீங்க? நல்ல ஜோஷா பேசலாம். உங்களோட அனுபவங்களை பகிரலாம்.
2: சின்ன பிள்ளைங்கள்ல, சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ரோட்டோரம் வைக்கிற எல்லாம் தின்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்பெல்லாம் ஒன்னும் தெரியாது, நல்லா ஜவு மிட்டை அப்படி எல்லாம் தின்னுட்டு அப்புறம் சொத்தப்பல் வந்த பிறகுதான் தெரிஞ்சுது, ஐயோ
0: அதெல்லாம்
2: தின்கக்கூடாது.
0: அம்மா அப்பா சொல்லாத வந்து சொத்தப்பல் தான் சொல்லிருக்கு, அடடா இதை நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு.
2: அப்போ வந்து ஒழிச்சு ஒழிச்சு வாங்கி சாப்பிடுறது அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதே மாதிரி எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, உன் மனசுல ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே யார்ட்டையும் சொல்லாத, அப்படின்லாம் ஒன்னும் சொல்லக்கூடாது, அது நல்ல பழக்கமே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா இப்பதான் நான் பாக்குறேன். அப்ப

0: வந்து சொல்லும் போது ஒண்ணுமே தெரியல, அப்பா வந்து ப்ரொடெக்டிவா இருந்தாங்க. இப்ப வந்து எது சொன்னாலும் யாராவது என்ன இப்படி சொல்லிட்டா அப்படின்னு பெரிய இஷ்யூ ஆயிடுது. அப்பதான் நினைச்சேன் சரி அப்பால இருந்தால அப்படின்றதுல இதை மாதிரி எல்லாம் பேசக்கூடாது.
1: ஓகே, இந்த அட்வைஸ் வந்து இப்ப உங்க குழந்தைகள் எப்படி எடுத்துக்கிறாங்க? இப்ப நீங்க வந்து உங்க குழந்தைகள்ட்ட வந்து நீங்க சொல்றீங்க, அதாவது இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிடாத, நானும் இதே மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கேன், உங்க குழந்தைகள் எடுத்துக்கிறாங்களா இல்ல வந்து அவங்களும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்களா?
0: ஆஹா, அவன் அட்வான்ஸா இருக்கிறான் இந்த ரோட்டோர இதெல்லாம்
1: வாங்கி சாப்பிடறதுல.
0: ஆனா ஆமா, ஆனா வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதாவது ரோட்ல எல்லாம் ஏதாவது பாவமா இருந்தானா வீட்டுல தூக்கிட்டு வந்து மறந்து, அதே மாதிரி என் பையன் இருக்கான்
1: சூப்பர்
0: அந்த ஏழை அப்படின்னு சொல்லிட்டு பாவமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்
1: பண்ணுவோம்.
0: நல்ல இது, அதே மாதிரி உடனே நம்புவோம், அதுதான் தப்பான இது.
1: ஓகே ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி.
0: ஓகே, தேங்க்
1: யூ. நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நேர்வர்க்கு வணக்கம்.
2: வணக்கம் சார், கள்ளக்குறிச்சி. ஹலோ,
1: வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ
3: ஹலோ,
1: ஆ வணக்கம், சொல்லுங்கம்மா, யாருங்கிறது பேசுறது?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன்.
1: வணக்கம், சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேம்மா, சொல்லுங்க, உங்க கூட பேசுறப்ப என்ன குறை சொல்லுங்க. நிகழ்ச்சியோட அனுபவம் நீங்க கேட்டீங்களா, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன். அம்மா வந்து எல்லா குழந்தைங்களும் சொல்ற மாதிரிதான், எனக்கு வீட்டு வேலை நிறைய கொடுப்பாங்க எங்க அம்மா. அதோ எங்க ஊர் நாகப்பட்டினம், மாடு எல்லாமே இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும்.
1: சூப்பர்.
3: நான் எஸ்கேப் ஆயிடுச்சே இருப்பேன் நானு. படிக்கணும், நிறைய படிக்கணும்னு நினைப்பேன். படிச்சு என்னதான் படிக்கிறாலும் வீட்டு வேலை செய்ய மாட்டான் வாங்க. எங்க வீடு ரிலேஷன் எல்லாருமே வருவாங்க, அதனால வேலை அதிகமா இருக்குமா. ஆனா நான் வந்து கல்யாணமாகி அதெல்லாம் கத்துக்கிட்டேன், அமில அரைக்கிறது. இப்ப வரைக்கும் அமில தான் அரைப்பேன்.
1: சூப்பர். அதாவது அந்த இது வந்து உங்களுக்கு இப்ப லேட்டஸ்டா புரியுது, அதாவது இப்ப அவங்க சொன்னது
3: அந்த எக்ஸசைஸ். நம்ம வேலையை நம்ம செய்யணும், எங்க வீட்டுல சர்வெண்ட் கிடையாது, எங்க குழந்தைங்களும் அது மாதிரி அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஆனா சின்ன வயசுல நான் ரொம்ப ஹடம் பண்ணேன், செய்யவே மாட்டேன்னு
1: செய்ய மாட்டேன். இப்ப வந்து அதோட புரியுது, அடடா அம்மா சொன்னது புரியுதப்பா அப்படின்னு.
3: அப்படிங்கிறீங்களா?
1: வணக்கம். சொல்பவருக்கு நான் சொல்லிக் கொள்வது இது ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி, நம்ம இன்னொரு ஷோல நல்லா ஜாலியா பேசலாம். நன்றியா? ஓகே, நன்றி. எஸ், நான் போன காலர்கிட்ட கேட்டிருந்தேன், மூணு சாங் போட்டேன், இந்த மூணு சாங்க்கு ஒரு ஒருத்தம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ புரியல, இப்போ புரியுதுன்னு உங்களுக்கு அது புரியுதா பாப்பா அப்படின்றக்கா கேட்டிருந்தேன். ஸோ நீங்களும் வேணா யோசித்து பாருங்க, மூணு பாட்டு போட்டேன், அந்த மூணு பாட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு மேபி யோசித்து கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல அனுபவங்கள் நீங்க சொல்லலாம். எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் என் குழந்தைகள்ட்ட நான் பாக்குறேன், என் குழந்தைங்க அதே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க, நான் பண்ற மாதிரி தான் என் குழந்தையும் பண்றா அப்படின்னு சொல்றதுமே வந்து நேர்கள் வந்து நிகழ்ச்சியில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்தாலும் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொட்டால் பூமலரும் திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கேட்டு நேர்கள் மக்களை 104.4 இங்க எல்லாமே சமதுளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:51 ஆயிடுச்சு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஹாய்ஸ் நிகழ்ச்சி என்னப்பா முடிவு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு தான் வரப்போகுது. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ எஸ், இன்னைக்கு நிறைவு காலர் யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: ஹலோ, கேக்குதுங்களா?
1: கேக்குது. யாருங்கிறது பேசுறது?
2: பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, உங்கள் அனுபவங்களை பகிரலாம்.
2: எங்க அம்மா தாசி துணாதிடி தாசி துணாதிடி என்னுவாங்க. நிறைய துணி பிடி பாவம் சார்.
1: நன்றி நன்றி நன்றி. ஸ்நேகிதர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு ஃபன் பண்ணும் அப்படின்னா ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி இருக்கு, அங்கே வந்து தாராளமாக ஃபன் பண்ணலாம். இது ஹாய் ஸ்நேகிதர் நிகழ்ச்சி, பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி. ஸோ அவங்களுக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றக்காக அந்த நிகழ்ச்சி. ஸோ உங்கள் அரட்டைகளை அங்கே வந்து தொடங்குவோம். இது கண்ணியமான செயல் அல்ல. எஸ், கமிங் பேக் டு த டாபிக். என்ன டாபிக் பேசியிருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்றத நீ ஷோஃபுல்லாக பேசியிருந்தோம். நேர்களும் வந்து அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை வந்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, நான் குழந்தையா இருக்கப்போ எங்கள் அம்மா காலையில் எந்திரிக்க சொன்னாங்க, படிக்க சொன்னாங்க, இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னு சொன்னாங்க, அப்போ புரியல, இப்போ நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை வந்தோன்னு தான் அது புரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை தாங்க வாழ்க்கையும் சொல்லுது. வாழ்க்கை வந்து ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். வாழ்க்கையின்னு ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனுபவம் தான். ஆனா அந்த அனுபவம்ங்கிறது முதலில் தேர்வு வைக்கும், அதுக்கு பின்னாடி தான் பாடம் நடத்தும். எஸ், அதாவது வாழ்க்கையில வயசு கூடும் போதுதான் பெரியவங்க சொன்ன வார்த்தைகளோட அர்த்தம் வந்து நம்மளுக்கு புரியுது. நம்ம வாழ்க்கையில சில உண்மைகள் யாராவது சொல்லும் போது புரியாதுங்க, அந்த வாழ்க்கையே நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் புரியும். எஸ், அதே மாதிரிதான் இன்று நீங்கள் பகிர்ந்த ஒவ்வொரு அனுபவமும் இந்த வயசுல இருக்கவங்களுக்கு நாளைய பாடமாக கூட அமையலாம். எஸ், கருத்து மலைகளை பொழிஞ்சாச்சுப்பா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இருக்க உங்களுக்கு யாராவது சொல்றாங்கன்னா, ஓகே அதுல ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்னு கூர்ந்து கவனிங்க ஜென்சி கிட்ஸ். ஒய் பிகாஸ், வந்து நாளைக்கு அதை நம்ம லேட்டா கூட ரியலைஸ் பண்ணலாம். சார், நம்ம அம்மா அப்பயே சொன்னாங்களே, நம்ம அப்பா அப்பயே சொன்னாங்களே, அதை கேட்காம விட்டோமேன்ற லேட் ரியலைசேஷனுக்கு பதிலா அப்பயே ஓகே ஒரு நிதானமா யோசிச்சு இருந்தா வாழ்க்கையும் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? எஸ் நான் போவேனா போவேனா பாட்டு பாடமா போவேனா. எஸ், நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஆல்பம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்கு. ஹரிகரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்களின் குரலில், கார்த்திக் ராஜா அவர்களின் இசையில் ஒரு அருமையான பாடல் செல்லமே செல்லம் அப்படின்னு வர தொடங்குற பாடல் கேட்டு இணைந்திருங்கள் மக்களை. மீண்டும் உங்களை நான் 2 மணிக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் அர்ஜுன். கேட்டு இணைந்திருங்கள் 101.4 இங்க எல்லாமே சமதுலு.

நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரை காணும் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ் உங்க அன்பு தோழி திவ்யா அதை அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்த ரொம்ப அழகான இனிமையான பழைய பாடல்கள் நம்ம கேட்க போறோம். எஸ் எவர் கிரீன் சாங்ஸ் தான் ரொம்ப அழகா இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அதுல நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் என்ன அப்படின்னா, பாலும் பழமும் திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

நேரம் 1:05 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, 1001 திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகள், டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் தான் கேட்க போகிறோம். சாப்பாடு நேரம் ஆச்சு. எல்லோரும் திம்பா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஓகே, அப்படியே உங்களுக்காக இதோ எஃப்எம் ரெயின்போவில் பாடல்கள் ஒழிச்சிட்ருக்கு, அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.

0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 1:11 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரை கானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கேன். எஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து. MS விஸ்வநாதனுடைய இசையில கண்ணதாசனுடைய வரிகள்ல TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டு நெஞ்சிருங்க.

அடுத்து நம்மளுடைய திரைக்கானத்துல துணைவன் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். கே வி மகாதேவனுடைய இசையில எல்லாரும் ஈஸ்வரி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நேரம் 1:15 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ FM 101.4 திரைக்கானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தேடினீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
0: என்ன சொல்ற குயில? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து
3: வச்சுட்டேன். கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மிஸ்ஸி அம்மா திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டு முடிச்சோம். வாரையோ வெண்ணிலாவை அப்படின்ற பாடல் எஸ் ராஜேஸ்வர ராவ் அவர்களுடைய இசையில, டி என் ராமையா தாசுடைய வரிகள்ல ஏ எம் ராஜா மற்றும் பி லீலா அவர்கள் பாடிய பாடல். நேரம் இப்போ 1:23 ஆயிட்டு இருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, காவல்காரன் திரைப்படத்துல இருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில வாலியுடைய வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 1:31 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரை கானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கேன். எஸ், நிறைய பாடல்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து ஒலிக்க இருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததா கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து காற்றை வாங்கிட்டு வரலாமா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், எம் எஸ் விஸ்வன்

நிழல்கள் நிஜமாகிறது. இந்த திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். MS விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில் SPB பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. நேரம் 1:35 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ FM 101.4 திரைக்காணம் தான் கேட்டுட்ருக்கீங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 1:41 ஆயிற்று. கிரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக, கண்ணுக்கு மையெழுத்து திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவோட இசையில காளிமுத்து வரிகள்ல எஸ் ஜானகி பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

கண்ணுக்கு மை எழுது திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்து உங்களுக்காக அன்பே வா திரைப்படத்துலேருந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடலுங்க. எனக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் இருக்கும்னு சொல்லலாம். இஸ் அன்பே வா திரைப்படத்துலேருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசைகளை வாலியுடைய வரிகளில் சுசீலா பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 1:52 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரை கானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திரை கானத்தின் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆண்டவன் கட்டளை. இது பழைய ஆண்டவன் கட்டளை. அந்த திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில கண்ணதாசனுடைய வரிகள், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பே சுஷீலா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 1:57 ஆயிட்டிருக்கு. எஸ், நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்ல. அப்போ என்ன அர்த்தம்? திவ்யா கிளம்ப போகிறான்னு அர்த்தம். ஆமாம், இதோட வேற ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, எதுவாக இருந்தாலும் கூட இருக்க நெருங்கியவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தானே, அதனால் சந்தோஷமாக வாழுங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக மனிதன் மாறவில்லை இத்திரைப்படத்திலிருந்து ரொம்ப அழகான ஒரு பாடலுங்க உங்களுக்காக வந்துட்டுருக்கு. தஞ்சை ராமையா அவர்களுடைய வரிகளில் ஏஎல் ராகவன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல். கேட்டேன்னு சொல்லுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

மதிய வணக்கம் மக்களே, நேரம் 2:01 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இணைஞ்சிருக்கீங்க ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் அர்ஜுன். எஸ், ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமான இசையான கானங்கள் தான் கேட்க போகிறீங்க இந்த ஒரு அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரம் ஒரு மெலோடியான பாடல்கள் உங்களை வருட இருக்குது. அந்த வரிசையில் முதலாக பிளே ஆகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்குது. எஸ்பிபி அவர்களின் குரலில், வாலி வரிகளில், இளையராஜா இசையில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்ற லைன் வந்து எனக்கு மட்டும் பிடிச்சமான லைன் இல்லை, நிறைய பேருக்கு பிடிச்சமான லைன், அது போக எல்லார் வாழ்க்கையிலும் பொருத்தமான லைன் கூட. எஸ், இந்த மாதிரி மெலோடியான சாங் தான் இந்த ஷோப்பில் நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்க போகிறீங்க. அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோ மற்றும் ஜிக்கி அவர்களின் குரலில், கங்கை அமரன் அவர்களின் வரிகளில், இளையராஜா இசையில், பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் பிள்ளையாக இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இதன் பொன்பிள்ளை 101.4 எல்லாமே சமதூளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: நேரம் 2:14. சென்னை எஃப்எம் 101.4 ரெயின்போ மெனோலிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைஞ்சிருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். எஸ் நிகழ்ச்சியில் ரொம்ப மெலோடிஸான பாடல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோ மற்றும் சித்ரா அவர்களின் குரலில், கங்கை அமரன் அவர்களின் வரிகளில், இளையராஜா இசையில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுள.

வெல்கம் பேக் மக்களே. நேரம் 2:20 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் பி ஜெயச்சந்திரன் அவர்களின் குரலில், சங்கர் கணேஷ் அவர்களின் இசையமைப்பில் ஒரு அருமையான மெலோடி சாங் பிளேயாக இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்கள். இது ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூள்.

0: நேரம் 2:24 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களின் குரலில் வாலி வரிகளில் தேவா இசையில் கேட்டு இணைந்திருங்கள் மக்களே. ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: I love, love, love, love, love.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவிலின் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெரம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப பூங்காவை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா பள்ளி மாணவர்களுடன் பார்வையிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான சூழல் நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,

0: மதிய வணக்கம் மக்களே, நேரம் 3:03 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இணைவது நான் அர்ஜுன். இன்னைக்கு நிகழ்ச்சியில தசை நிறை மற்றும் தசை வலிமை குறித்து விரிவாக பேசுவதற்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் எலும்பியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் வி திருநாராயணன் அவர்கள் நிலையத்தில் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர்.
1: வணக்கம். ரெயின்போ 1.4 எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கங்கள்.
0: நன்றி டாக்டர். இன்னைக்கு நம்ம பலருக்கும் இருக்கிற சந்தேகத்தை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இது முக்கியமான டாபிக்கும் கூட. அதாவது வயது அதிகரித்தால் மட்டுமல்ல இளம் வயதினருக்கும் இந்த தசை நிறை குறைவான இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விரிவா பேசி தெரிஞ்சுக்க போறோம். நேயர்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். டாக்டர்கிட்ட உங்க சந்தேகங்களை கேட்டு நீங்க விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் அளிக்க வேண்டிய எண்கள் 298-6038, மற்றொரு எண் 295-2-0554, முன் இணைப்பிற்கு 044 என்ற நம்பரையும் சேர்த்துக்கங்க. டாக்டர், முதலில் தசை நிறை அதாவது அந்த மசில் மாஸ் மற்றும் தசை வலிமை அதாவது மசில் ஸ்ட்ரென்த், இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம நேயர்களுக்கு விளக்கமாக சொல்லுங்க டாக்டர்.
1: வலிமை ஒன்று, மாஸ் ஒன்று, அதாவது அளவு எவ்வளோ இருக்கு, இன்னொன்று அது வலிமையா இருக்கா, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வலிமையாக இருந்து மாஸ் குறைவாக இருந்தாலும் ஒன்றும் அவ்வளோவா வந்து அது எஃபெக்டிவாக இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மாஸ் நிறைய இருக்குது ஆனால் வலிமையாக இல்லை அப்படின்னாலும் அப்பவும் வேலை செய்ய போகிறதில்ல. ஸோ ரெண்டுமே கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருந்தால் தான் உங்களுடைய தசை வலிமை வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும்.
0: ஓகே, ஜென்ரலாக ஒரு டவுட்டு, நம் உடலில் தசைகளின் முக்கிய பங்கு என்ன, மசில்ஸோட முக்கியமான பங்கு என்ன?
1: அதாவது பாடியோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ப்ரோட்டீன். புரோட்டீன், புரத சத்து வந்து அதிகமாக இருந்தால் தான் ஒரு பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். மசில் மாஸ் வந்து ஒரு ப்ரோட்டீனோட ஒரு இண்டிகேட்டராக வச்சுக்கலாம். புரோட்டீன் சத்து அதிகமாக கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னா மசில் மாஸ் வந்து சரியான அளவு இருக்கும். இப்போ ஒரு சராசரியாக ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கரெக்டான மசில் மாஸ் வந்து ஒரு 40% பாடி வெயிட்டு. இப்போ 100 கிலோ இருக்காங்க அப்படின்னா, 100 கிலோ அதிகம், 100 கிலோ இருக்காங்க அப்படின்னா 40 kgs ஆஃப் மசில் இருக்கணும். இதுதான் வந்து அந்த பாடியினுடைய ஆக்ஷன், அதாவது மசில் மூமெண்ட், நம்மளோட மொபிலிட்டி, நம்ம ஸ்ட்ரென்த்து, நம்ம மற்ற மெட்டபாலிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய நம்மளுடைய டெய்லி நடக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்க ஆக்டிவிட்டீஸ், இதுக்கெல்லாம் நம்ம மசிலில் இருந்து தான் அந்த மெட்டபாலிசம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதெல்லாம் செயல்படுது. ஸோ அந்த மசில் வந்து ஒரு 40% சராசரியாக ஒரு ஆணுக்கும், ஒரு பெண்ணுக்கு 33-35% ஆர் 36% சராசரியாக அவங்க உடல் எடையில் இருந்துச்சுன்னா அவங்க கரெக்ட் ப்ரொபோர்ஷனாக மசில் மாஸில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு 35% வரைக்கும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதோட குறைவாக போச்சுன்னா 30% ஆஃப் பாடி வெயிட் வந்து ஓகே, இது வந்து ஒரு மினிமல், இதுக்கும் கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்தியான ஒரு ஒரு உடலோடு அவங்க இருக்க முடியாது. நோய்கள் நோய்வாய்ப்படலாம், மற்ற மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் வரலாம், லைக் சுகர், டயபெட்டீஸ், ஹைப்பர் டென்ஷன், அதெல்லாம் அதுவும் இல்லாமல் ஒரு சீக்கிரம் ஒரு ஃபெட்டீக் ஆகக்கூடிய தன்மை, ஒரு எளிதாக ஒரு சின்ன ஒரு வேலையை செஞ்சால் கூட வந்து உடம்பு வந்து ஒரு டயர்டாகிடும், ஃபெட்டீக் ஆகிடும், ஒரு டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரலாம். ஸோ அவங்களோட பாடியோட ஓவரால் ஆக்டிவிட்டியே குறைஞ்சிரும். மசில் இஸ் தி, அதாவது நம்ம பாடியை மொபிலிட்டி இஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மொபிலிட்டியை கொடுக்கக்கூடிய முக்கியமான பங்கு வந்து மசிலுக்கு இருக்குது.
0: ஓகே டாக்டர், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது இந்த மசில் சம்மந்தப்பட்டது அப்படின்னாலே வந்து இந்த ஜிம் போகிறவங்க, குறிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க

0: உங்களோட சார்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. இந்த தசைகள் அப்படின்றது எல்லாரும் பார்த்துக்கணும், பார்த்துக்க வேண்டிய ஒண்ணுன்றதை நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அதாவது மிஸ்கன்செப்ஷன் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஜிம்முக்கு போனாதான் மசில் டெவலப் ஆகும் கிடையாது. நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க வந்து எல்லாம் ஜிம்முக்கு போனால் அவங்க ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாடியிலையும் அந்த மசில் மாஸ் நல்லா டெவலப் ஆகும். சரியான உணவு பழக்க வழக்கங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி, இது ரொம்ப ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தூக்கம், இதெல்லாம் வந்து நம்ம திரும்பி திரும்பி ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த காலத்து இளைஞர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, நான் 90 வயசு இருக்கவங்க நிறைய பேருக்கு ஆப்ரேட் பண்ணுறோம். ஆப்ரேட் பண்ணும்போது உள்ளே ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே பிளேட் வைக்கிறோம், உள்ளே அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். அப்போல்லாம் பார்த்தா 90 வயசு ஆட்களுக்கு மசில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஏன்னா அவங்கள வந்து ஏன் அவங்க 90 வயசு இருந்திருக்காங்க அப்படின்னாலே அவங்க ஏன் ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க, 90 வயசுனாலே அவங்க மசில் நல்லாயிருக்கு, எலும்பு நல்லாயிருக்கு, அவங்களோட ஹார்ட் நல்லாயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய சரியான உணவு வழக்க வழக்கங்கள். இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் தேடி அவங்க போனது கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு ஆர்கானிக்காக அந்த சாப்பிட்டதெல்லாம் ஆர்கானிக்காக தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து எல்லாம் பெஸ்டிசைட்ஸு மருந்துகள் கலக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு ஈஸியாக இருக்குது, உட்கார்ந்த இடத்துல நமக்கு நிறைய வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும், அது தவறுன்னு சொல்ல முடியாது. உட்காந்து செய்ய வேண்டிய வேலைகள் ஐடியில் இருக்கிறவங்க அவங்களாம் கொஞ்சம் உட்காந்து செய்ய அதிகமான உட்காந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களோட மசில் வந்து ஆக்டிவாக இருக்கணும். மசில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்களோ, ஏன் அதனால தான் ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா மசிலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது மசில் வில் க்ரோ. ஒரே ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சர் பாடியில், எலும்பு வளராது, நம்ம வளர போகிறது கிடையாது, மசில் மட்டும்தான் வில் இன்க்ரீஸ் இன் கேர்த், வில் இன்க்ரீஸ் இன் நம்பர். ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் பாடியில் வந்து ஒரு எதுவுமே கிடையாது மசிலை தவிர.
0: ஸோ இந்த தசைகளை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. இந்த ஜிம் போகிறவங்க அப்படின்றது மட்டும் ஒரு மிஸ்கான்செப்ஷன் சொல்லி நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்க. இப்போ நம்ம குறிப்பாக இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கே வந்து இந்த தசை நிறை குறைபாடு அப்படின்றது சமீபமாக இருந்துட்டு வருது. அது ஏன் நிலவுது? அதற்கு வயது மட்டும்தான் காரணமாக?
1: வயது ஆக ஆக கண்டிப்பாக மசில் மாஸ் குறையும். அது வந்து நேச்சுரல். அது வந்து நம்ம வந்து பாடியில் வந்து அந்த மெட்டபாலிசம் மாறும்போது மசில் மாஸ் வந்து கொஞ்சம் குறையும். இப்போ சில ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து மசில் மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். மேலுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து நிறைய இருக்கும். அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த மசில் மாஸ் வந்து டெவலப் ஆகணும்னா அந்த டெஸ்டோஸ்டிரோன் இருந்தால் தான் அந்த அளவுக்கு மசில் மாஸை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ ஜிம்முக்கே போனால் கூட மேலுக்கு வந்து அந்த அளவு மசில் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். பட் லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி மசில் டெவலப்மெண்ட் தனியாக ஒரு பாடி பில்டர் மாதிரி அது வராது, பிகாஸ் அது ஹார்மோனல் சேஞ்ச். பட் ஆனால் அவங்களுடைய மசில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் த மசில் அண்ட் மசில் மாஸ் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். நாட் அந்த ஒரு ஆணு அளவுக்கான ஒரு இன்க்ரீஸ் ஆகலைனாலும் ஆகும். ஸோ ஏஜ் ஒன்று, டெஃபினட்டாக போஸ்ட் மெனோபாசல் விமன் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து மசில் மாஸ் வந்து குறையும். ஏன்னா அது வந்து ஹார்மோனல் சேஞ்ச் மாறும்போது அவங்களுக்கும் வந்து அந்த மசில் மாஸ் கண்டிப்பாக குறையும். இன்னொன்று, யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒபிசிட்டி, அதாவது வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருக்காங்க நிறைய பேர். ஸோ ஃபேட் டெபாசிஷன் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இதை ப்ரொபோர்ஷனாக தான் எடுக்கிறோம் நம்ம. இப்போ போன் எவ்வளோ, ஃபேட் எவ்வளோ, மசில் எவ்வளோ, அப்போ ஃபேட் கண்டென்ட் அதிகமாகும்போது மசிலோட ப்ரொப்போர்ஷன் குறையுதில்ல. அப்போ நான் 30-35% 30% ஆயிடுது. ஃபேட் அதிகமாகும்போது இந்த பர்சன்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த ஒரு பேலன்ஸ், அதுவும் இல்லாமல் மற்ற நிறைய சுகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யங் ஏஜ்லேயே சுகர் வருது. சுகர் பேஷண்ட்ஸுக்கும் வந்து கரெக்டான ஒரு நம்ம அந்த பக்குவமாக அந்த மசில் வந்து நம்ம பாதுகாக்கலைன்னா மசில் மாஸ் வந்து கண்டிப்பாக குறையும்.
0: ஓகே டாக்டர், முதல் நேர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட சந்தேகங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சார், யாரங்கிறது பேசுறது?
2: நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து.
0: வணக்கம் சார், உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
2: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள். இந்த மசில்ல சில பேருக்கு அந்த கிராம்ஸ் மாதிரி ஏற்படுது இல்ல, அந்த மசில் கிராம்ஸ் ஏற்படுவதற்கு என்ன காரணம், அது வந்தது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இப்ப ஜிம் பத்தி பேச ஆரம்பிச்சோம், அதுல வந்து இந்த புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அந்த மசில் பில்ட் பண்றேன் அப்படின்லாம் பண்றாங்க. ஸோ அதை வந்து அட்வர்ஸ் எஃபெக்டும் கொடுக்கும், ஒரு அளவுக்கு மேல புரோட்டீன் பவுடர் இன்டேக்லாம் அப்படிங்கிறாங்க. ஸோ மசில் இயல்பாகவே பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல?
1: ரெண்டுமே வந்து ரொம்ப அருமையான கேள்வி. நம்ம நேயர் சந்திரசேகர் சார் வந்து ஆக்சுவலாக நான் அடிக்கடி கார்ல வந்து 1 hour போறப்ப கேட்பேன், அதில் சாரோட வாய்ஸ் அடிக்கடி கேட்டிருக்கேன் சரிங்களா. நான் நிறைய அடிக்கடி நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்கீங்க, நல்லா தெரியும் எனக்கு உங்கள் வாய்ஸ் நல்லா தெளிவாக தெரியுது. நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் எனக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்வியும் ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது மசில் பில்டிங்க்கு வந்து ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக தேவை சரிங்களா. இப்போ ஒரு சராசரி ஒரு ஆணுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணலை, நார்மலாக தான் அவங்க வந்து அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்காங்கன்னா 1 gram of protein

0: உங்கள் பாடி வெயிட் இப்போ நீங்கள் 80 கிலோ இருக்கீங்கன்னா 80 கிராம் நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய அந்த மசில் மாஸை சஸ்டெயின் பண்ண முடியும். நார்மல் பாடியோட ஆக்டிவிட்டி மசிலுக்கு மீன் மெட்டபாலிசம்க்கு உங்களுடைய இயற்கையாக உங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கணும்னா நீங்கள் 80 கிராம் ப்ரோட்டீன் 80 கிலோ இருந்தால் எடுக்கணும். இப்போ ஒரு மீடியமாக லெவல் ஆஃப் எக்ஸசைஸ், இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, ஒரு மீடியம் லெவல் ஆஃப் ஜிம் பண்ணுறாங்கன்னா ஒரு 1.5 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும் பர். அப்போ 120 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் ஆகிடுது. இப்போ நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப ஹெவி ஜிம்மிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ் பர் ப்ரோட்டீன் எடுப்பாங்க. ஸோ 80 கிலோ ரான் வந்து 160 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். இதில் வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடரில் நிறைய தரங்கள் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வே ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது, ஐசோலேட்னு ஒன்று இருக்குது. அதாவது வேல ஐசோலேட், அதாவது மில்கை வந்து நம்ம எடுத்துட்ட அப்புறம் அதில் இருக்கிற அந்த கேசின் பவுடரை வந்து ஐசோலேட்னு சொல்லுவோம் தனியாக. அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு மருத்துவரை அணுகி இதெல்லாம் நான் எடுத்துக்கலாமா, ஏன்னா பேசிக்காக உங்களுடைய கிரியாட்டின் லெவல் இருக்குது, உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக இருக்கா, உங்களுக்கு எதோ சுகர் எதுவும் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இது வந்து ஐசோலேட் எடுக்கலாம். இன்னொன்று ஐசோலேட்டில் தரம் பார்க்கணும், எந்த கம்பெனி எந்த பிராண்டு இதில் எவ்வளோ மற்ற லூசிங் எவ்வளோ இருக்குது, இதில் அடிஷ்னல் இன்னும் சுகர் எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்களா, ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை மற்ற இந்த ப்ரோட்டீன் உடைய ரேஷியோ எவ்வளோ இருக்குது, லூசின் ஐசோ லூசின் அந்த மாதிரி நிறைய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு இருக்குது. எசென்ஷியல் அமினோ ஆசிட்னா நம்ம பாடியால் அந்த அமினோ ஆசிடை தயாரிக்க முடியாது. ஒரு 20 அமினோ ஆசிடில் ப்ரோட்டீனில் 20 தான், அதில் 20 அமினோ ஆசிட் தான் ப்ரோட்டீன். அந்த 20ல் 10 வந்து நம்ம பாடியால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இஸ் ஆர் கால் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம உணவில் தான் எடுத்துக்க முடியும். அது கம்மியாக இருந்துச்சுனாலும் உங்களுடைய ப்ரோட்டீன் கதை நான் சொன்ன ப்ரோட்டீனுடைய மாஸ் இம்பார்ட்டன்ட்டு, குவாலிட்டியும் இம்பார்ட்டன்ட்டு. மாஸ் இருக்கும் பட் குவாலிட்டி இருக்காது. அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க அந்த வை ப்ரோட்டீனுடைய குவாலிட்டியும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், குவான்டிட்டியும் இம்பார்ட்டன்ட். ஒருத்தருக்கு இவ்வளோ தான் எடுக்கலாம். நீங்கள் அதுக்காக வே ப்ரோட்டீனே நீங்கள் சாப்பாடாக நீங்கள் மாற்றிக்க முடியாது. 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வே ப்ரோட்டீன் வே ஐசோலேட்டில் நீங்கள் எடுக்கலாம். அதில் மல்டிப்ளையர்னு ஒன்று இருக்குது, இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஹெவியாக ஜிம் பண்ணுறவங்க அவங்களுடைய பீரியாடிக்காக அவங்களுடைய நம்ம பிளட்டு லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு எடுக்கிறது கொஞ்சம் அட்வைசபிளாக இருக்கும். இன்னொன்று மசில் கிராம்ஸ் கேட்டிங்க. மசில் கிராம்ஸ் வந்து யூஸ்வலாக எலக்ட்ரலைட் இம்பேலன்ஸ்னால வரும். அதாவது நம்ம பாடியில் வந்து எலக்ட்ரலைட் சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காம்பினேஷனில் ஒர்க் ஆகுது, சரிங்களா? டிஸ்டர்பன்ஸ் வரும்போது வரலாம். அதே மாதிரி மசில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா இல்ல, ஃபெட்டிக் ஆயிடுது, அப்படினாலும் ஒரு கிராம்ஸ் வரலாம். நீங்க ஓவர் எக்ஸசைஸ் பண்றீங்க, ஒரு வெயில்ல வந்து ரொம்ப நேரம் இருக்கீங்க, அப்ப டீஹைட்ரேட் ஆயிடுது இல்லையா? அப்போ வந்து ஒரு இனிஷியல் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிராம்ஸ் வந்து ஒரு இனிஷியல், அது வந்து ஒரு கிராம்ப்லாம் வந்து ஏன் வருதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு பாடிக்கு வந்து ஒரு சிக்னல், சி இது வந்து சம்திங் அன்ஹெல்தி இன் யூ, ஏதோ ஒரு அன்ஹெல்தி ஒரு விஷயம் உடம்பு நடந்துட்டுருக்கு, இதுதான் ஒரு சிக்னல் கொடுக்குறேன் பார்த்துக்கோ. இது கிராம்ஸ்ன்றது ஒரு சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கோ, இதுக்கு மேலே அது பெருசாக ஆயிடக்கூடாது அப்படின்றது பாடி வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் சிக்னல், சரிங்களா? ஸோ அது உடனே நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம், திரும்பி வராமல் இருக்கா. ஸோ மெக்னீஷியம் இப்போ வந்து நிறைய மசில் மாஸ் டெவலப் பண்ணுறவங்க மெக்னீஷியம் எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த மெக்னீஷியமும் வந்து டெஃபினட்டாக இட் இம்ப்ரூவ்ஸ் இந்த மசில் குவாலிட்டி, இந்த கிராம்ஸ் இதெல்லாம் வராமல் வந்து நிறைய தடுக்குது, ஸ்லீப்பு அதுவும் கொடுக்குது. ஸோ நிறைய அது வந்து இட்ஸ் எ பிக் டாபிக்கு. அந்த நம்ம அந்த ரிசர்ச்சில் வந்து என்னென்னா பேசிக்காக சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் உடைய காம்போசிஷன் ஆல்டர் ஆகும்போதும் நீங்கள் சொல்கிற மாதிரி டீஹைட்ரேட் ஆகும்போதும் இந்த மசில் கிராம்ஸ் வந்து வரலாம்.
1: ரொம்ப புரியற மாதிரி ரொம்ப காமன் பீப்புள் கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னீங்க.
2: நன்றி. உங்கள் கேள்விக்கு ரொம்ப விரிவாகவே சார் பதில் சொல்லிட்டாங்க, நன்றி. எஸ், அதாவது இளைஞர்களுக்கு இருக்க பேசிக்கான டவுட் எல்லாத்தையும் வந்து
0: சந்திரசேகர் ரொம்ப அருமையாக கேட்டார்.
2: ஆமாம், அந்த ரெண்டு பேசிக்கான டவுட்ஸ் கேட்டாங்க. அடுத்த நேர் ஒருத்தவங்க நினைச்சிருக்காங்க, அவங்க பேசிடலாம். வருக வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார். அவங்க இனிப்பு சரியாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிதம் திரைப்படத்திற்காக காற்றையின் வாசல் வந்தாய் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் பிள்ளையாக இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: இருக்கு சென்னை எஃப்எம் ரெயின் 101.4. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நான் ஆர்ஜே அர்ஜுன் பேசிட்டு இருக்கேன். என் கூட எலும்பு மற்றும் தசை நிபுணர் டாக்டர் திருநாராயணன் அவர்கள் நம்ம கூட இறைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம வந்து தசை நிறை மற்றும் தசை வலிமை குறித்த விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். டாக்டர், போன செக்மெண்ட்டோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி இந்த கேள்வி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இந்த புரதச்சத்து அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அது உணவு பழக்கங்கள்லேருந்து நம்ம இவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஸோ எந்தெந்த உணவுலேருந்து புரதச்சத்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த வெஜ் மற்றும் நான்வெஜ் அப்படின்ற ஒரு டிபேட் வந்து ரொம்ப காலமாக தொடர்ந்து வருது. இதில் புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது எதை சொல்லுவீங்க?
1: புரதச்சத்துகள் அதிகமாக இருக்கிற உணவுனா கண்டிப்பாக நான்வெஜ்ஜில் தான் அதிகமாக அங்கே இருக்குது. ஆனால் வெஜிடேரியன்ஸை எடுக்கக்கூடாது, வெஜிடேரியன்ஸால் ப்ரோட்டீனை வந்து மேனேஜ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பண்ணுறாங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன்னா அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 grams உங்களுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுதுன்னா நீங்கள் 3 வேளையை தான் அதை பிரிக்க முடியும். ஒரே வேளையில் 100 gram நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ உங்கள் 3 வேளையில் உணவில் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்க போகிறீங்க, எவ்வளோ கார்ப்ஸ் எடுத்துக்க போகிறீங்க, எவ்வளோ ஃபேட் எடுத்துக்க போகிறீங்க, பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இதை தான் நம்ம எல்லாரும் ஜென்ரலாக சொல்கிறது. நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது. இந்த பாலியோ டயட்டு அந்த மாதிரி வந்து அதாவது ட்வைஸ் அ டே டயட்டு, ஒன்ஸ் அ டயட் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் பற்றி நம்ம பேசணும்னா 3 வேளையும் நீங்கள் ஈக்குவலாக உங்கள் ப்ரோட்டீனை பிரிச்சுக்கணும். ஸோ 100 gramனா ஒரு நாளைக்கு 30, 40, 40 இல்லை 40, 30, 30 gramாக நீங்கள் பிரிக்கணும். இப்போ ஒரு எக் நல்ல அதான் சரியான ஒரு புரதத்தினுடைய ஒரு அளவுகோலை வந்து நம்ம வந்து முட்டையை வச்சு மெஷர் பண்ணலாம். ஏன்னா முட்டை வந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன், உங்களுக்கு கொஞ்சம் ஃபேட் இருக்குது. அந்த எல்லோ கர்வ் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஃபேட் கொஞ்சம் இருக்குது. பட் அது நல்ல ஃபேட்டு தான், அது ஒன்றும் தவறு கிடையாது. பட் அந்த ஒரு 6 gram ஒரு முட்டைக்கு வந்து அளவுகள் வந்து 6 gram ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முட்டை எடுத்தால் தான் உங்களுக்கு 30 gram வரும். நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன், இப்போ சிக்கன் பிரஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 gram சிக்கனில் வந்து நீங்கள் வந்து ஒரு 20 grams to 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது அதே மாதிரி ஃபிஷ்ஷு, மட்டன் வந்து ரெட் மீட் இருக்கும். ஸோ ஃபேட்டும் இருக்கும், புரதமும் இருக்கும், ரெண்டுமே கிடைக்கும். அது மாதிரி பீஃப்லேயும் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாமே கலந்துருக்கும். வெஜிடேரியன்ஸில் வந்து கொஞ்சம் சில கொஞ்சம் இது வந்து சோயா சங்க்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சோயா சங்க்ஸ் வந்து கொஞ்சம் டைஜஷன் வந்து ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. அது வந்து இட்ஸ் எ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதே மாதிரி முளை கட்டின பயிர், அப்புறம் வந்து யோகர்ட், அதாவது கிரீக் யோகர்ட்னு சொல்லக்கூடிய யோகர்ட், அந்த தயிரில் இருக்கிற நீரை வடிகட்டி வெறும் அந்த திக்காக வரக்கூடிய தயிர் வந்து யோகர்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி யோகர்ட், சுண்டல், இது மாதிரி பயிர் வகைகள் அதுலேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. பட் ஒரு ஒரு சுண்டலில் ஒரு ஒரு அளவுகள் ப்ரோட்டீன் இருக்கும். இப்போ ராஜ்மா அப்படின்னா கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேர்க்கடலையிலையும் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அந்த எந்த சுண்டல் நம்ம எடுத்துக்கிறோம் அது எவ்வளோ இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்கும். இப்போது நம்ம பச்சைப்பயிரில் வந்து சுண்டல் மீன் புரதசத்து இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு 10 to 15% அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு சுண்டல்லையும் ஒரு ஒரு உணவுலையும் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்றது நம்ம இப்போ எனி வெப்சைட்டில் கூகுளில் பார்த்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது. இது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ப்ரோட்டீன் டிப்ரைவ்டாக தான் இருப்போம். அதாவது ப்ரோட்டீன் சத்து நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவு புரத சத்து எடுத்துக்கிறோமா அப்படின்னா நம்ம சவுத் இந்தியன் டயட்டில் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும்.
0: நீங்கள் சவுத் இந்தியன் டயட் பொறுத்தவரை ரொம்ப கம்மியாக இருக்கும்,
1: கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும்.
0: ஓகே, அந்த காய்கறிகள்லாம் ஆப்வியஸ்லி
1: காய்கறிகளில் புரத சத்து கிடையாது
0: அப்படின்றனால
1: ரைஸ்லேயும் கிடையாது.
0: ஓகே, நீங்கள் அதை சொன்னனே தான் எனக்கு யாவது. அதாவது இப்போ கால்குலேட் பண்ணி சாப்பிடுங்கன்னு இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வெயிங் ஸ்கேலோட தான் சாப்பிடவே உட்காடுறாங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு.
1: இல்லை அது வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ஜிம்முக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்மளோட தேவையை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யறதுக்காக அதை வந்து கால்குலேட் பண்ணி சாப்பிட்றதுனால ஒன்றும் தவறு கிடையாது.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்து நேர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க பேசிடலாம். வருக வணக்கம்.
2: மதியம் வணக்கம் அர்ஜுன் சார்.
0: வணக்கம் சார், உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
2: வணக்கம் டாக்டர் சார்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
2: உங்களை ராயப்பேட்டாலே பாத்திருக்கேன். மேடம் எப்படி இருக்காங்க? பிளட் பேங்க்ல
1: இல்ல நல்லா இருக்காங்க. நீங்க யார் பேசுறீங்க சார்? வணக்கம் சொல்லுங்க.
2: ராயப்பேட்டால இருந்து வெங்கட் சார்.
1: ஓ சார், வணக்கம் சார்.
2: உங்களுக்கும் மேடத்துக்கும் ரெண்டு பேருக்குமே நான் மெஷின் பர்சனல்.
1: ஓ ஓகே, ரொம்ப நல்லது சார்.
2: ஃபேமிலி போயிட்டுங்க.
1: ஆமா ஆமா,
2: ரெண்டு பாயிண்ட் சார்.
1: சரி,
2: நீங்க தசைக்கு சொன்னீங்க ப்ரோட்டீன் சாப்பிடலாம் அப்படின்னு. இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா வாட்டர் நிறைய குடிக்கணும் உள்ள, அது வந்து நம்ம கம்மியா இது பண்ணோம்னா கிட்னி பாதிக்குதுன்னு எல்லாம் உங்க ஜெனரல்.
1: இல்ல இல்ல, நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். நீங்க சொல்றது வந்து தவறு நான் சொல்ல மாட்டேன். பட் என்ன அப்படின்னா, இப்போ நல்லா எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர், அதாவது நீங்கள் சும்மா வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கேன், நான் எதுவும் வெளியிலே போகிறது கிடையாது, நான் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றேன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது வந்து நம்மளுடைய உணவுக்கு அது வந்து ஒரு மாறு உணவுன்னு நான் சொல்லவே மாட்டேன். சரிங்களா? சப்ளிமெண்ட் தான். சப்ளிமெண்ட் அப்படின்னா நம்மளுடைய உணவுக்கு அடிஷனலாக அதை சாப்பிட்றோம். யாருக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படுது, யாருக்கு அது தேவையோ அவங்க தான் அதை எடுத்துக்கணும். அதான் நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல, அதாவது நல்ல பிராண்டு, அதனுடைய தன்மை நல்லா இருக்கு அப்படின்னா எடுக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் அதுக்கு ஏற்ற அளவு நீங்கள் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சின்ன சின்ன நீங்கள் வெயிட் தூக்கும்போது, பெரிய வெயிட் தூக்கும்போது

0: மசில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும் சார், சின்ன சின்ன இன்ஜுரிஸ்
1: ஆகும்.
0: ஆகும். இந்த மசில் டேமேஜை சரி பண்ணுறதுக்காக நமக்கு புரோட்டீன் அவசியம் தேவை, சரிங்களா? இது வந்து இந்த நம்ம வே புரோட்டீன் எடுக்கும்போது, ஐசோலேட் எடுக்கும்போது குயிக்காக பாடியில் அது அப்சார்ப் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஒரு அரை கிலோ ஒரு 200 கிராம் சிக்கன் சாப்பிட்டீங்கனாலோ இல்லை ஒரு 5 முட்டை சாப்பிட்டீங்கனாலோ நீங்கள் சாப்பிட்ட ப்ரோட்டீன் அப்சார்ப் ஆகி உங்கள் உடம்புல போய் அந்த மசில் டேமேஜ் சரி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அது பண்ண முடியாது, சரிங்களா? அது டைம் ஆகும். அது நம்ம வந்து ஸோ அதுக்காக இது வந்து ஐசோலேட் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய உணவு, நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் கிட்னிலாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லிவர் ஃபங்க்ஷனாக நல்லா இருக்குன்னா எடுக்கலாம்.
2: நன்றி, நன்றி சார்,
0: நன்றி சார்,
1: நம்பர் 2.
2: நன்றி. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன்.
2: வணக்கம் அம்மா, உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
3: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்மா, வணக்கம்மா, சொல்லுங்க.
3: இந்த சியா பேப்பர்ல போட்டிருந்தது, அந்த சியா விதை சாப்பிட்டா நல்லதுன்னுட்டு, அது வந்து நான் அந்த நைட்டுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு தண்ணியில ஊற வச்சு காத்தால பல்லு வளர்க்கினதும் உடனே அந்த தண்ணி ஒரு தம்ளர் தண்ணி ஆக்கி குடிக்கிறாரு, அது மாதிரி குடிக்கலாமா?
0: இல்ல இல்ல, அதுல ஒண்ணு தவறு கிடையாது. ஆனா பேசிக்கா நான் வந்து இங்க வந்து நியூட்ரிஷன், அதாவது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் பத்தி நான் பேச வரலம்மா. நான் வந்து நம்ம தசையினுடைய முக்கியத்துவம் பத்தி பேச வந்தேன். அந்த தசைக்கு வந்து புரத சத்து வந்து முக்கியம், ஸோ அது உணவுல எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சியா சீட்ஸ் எடுக்கிறதுனால ஒண்ணு தவறு கிடையாது, அது வந்து அதுல சில நன்மைகள்லாம் இருக்கு.
2: வணக்கம் சார், உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேக்கலாம்.
4: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கங்க, வணக்கம், சொல்லுங்க.
4: நான் சண்முகத்ர பேசுறேன்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க சார்.
4: நாங்க வந்து டாக்டர் கடையில இருந்து அதிகமான உழைப்புகள்லாம் இருக்குது.
0: ஓகே,
4: ரொம்ப நாளா நீண்ட நாளா நான் கடை வச்சிருந்தனால இப்ப வந்து எனக்கு வயசு 62 ஆகுது.
0: சரி,
4: இப்ப முதல்ல இருக்கிற உடம்பு மாதிரி இப்ப உழைக்க முடியல. காலையில எழுந்திரிச்சு கடை வந்தாலும் உடம்பு டயர்ட் ஆகுது.
0: சரி,
4: ரொம்ப நேரம் இருந்தாலே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது.
0: புரியுது, அதாவது உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அலர்ச்சி ஆகிடுது, உடல் அலர்ச்சி சீக்கிரம் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஏன்னா 62 வயசு வந்து ஒன்றும் அதிகமான வயசு இல்லை சார். நல்லா உழைச்சவங்களுக்கு 62 வயசில் ஒன்றும் அதிகமான வயசுலாம் நான் சொல்லவே மாட்டேன் நான். இல்லை, நீங்கள் கொஞ்சம் சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும், அதாவது வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கலாம், குறைபாடு இருக்கலாம், சரிங்களா? இல்லை கால்சியமோட குறைபாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். யூஸ்வலாக இந்த ஏஜில் வந்து வைட்டமின் டி குறைபாடு கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா நீங்கள் கடையிலே இருக்கிறதுனால வெயிலே பார்க்க மாட்டீங்க. வெயிலுக்கு நல்லா போனால் தான் உடம்புல வந்து வைட்டமின் டி வந்து ஃபார்ம் ஆகும். வைட்டமின் டி வந்து எல்லா வைட்டமின் டி கால்சியம் மசில் வந்து ஒர்க் ஆகுது, சதை ஒர்க் ஆகுதுனாலே அது கால்சியம் இருந்தால் தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? இல்லை, அது உங்களுக்கு சுகர் இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் வைட்டமின் குறைபாடுகள் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். வைட்டமின் குறைபாடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி உடம்புல வந்து சில புரத சத்துக்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்னா டெக்ஸா ஸ்கேன் ஒன்று எடுக்கணும். அந்த டெக்ஸா ஸ்கேன் எடுத்தால் நம்ம உடலில் வந்து என்னென்ன தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும், ப்ரோட்டீன் சத்து எவ்வளோ இருக்குது, எலும்பில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது, இது எல்லாமே கொடுக்கும், சரிங்களா? அது வேணால் பேசிக்காக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து.
4: காய்கறிகளை சொல்லுங்கள் டாக்டர்.
0: அதாவது நான் அதான் சொல்றேன், இது வந்து உணவு பழக்க வழக்கங்களை சொல்றதுக்கான இது.
2: ஆமா சார், இது குறிப்பா வந்து அந்த தசை பத்தின கேள்விகள் தான். உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம வேற ஒரு நிகழ்ச்சியில பேசலாம். உங்க சந்தேகம் தீர்ந்ததா? நன்றி சார், நன்றி,
4: நன்றி, நன்றி,
2: நன்றி. எஸ் நேர்கள், அவங்களோட அந்த ரொம்ப உழைக்கிறோம், அதில் அதால் என்னால் எடுத்து கம்ப்ளீட் இது பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு இதோட கேட்டார். ஆனால் நீங்கள் சிறப்பான பதில் கொடுத்தீங்க. அடுத்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, உங்கள்ட பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கள்.
2: யார் எங்கேருந்து பேசுகிறா?
5: தெருங்கலேருந்து வள்ளி பேசுகிறேன்
2: சார். வள்ளி பேசுகிறேன். உங்கள் சந்தேகங்களில் டாக்டர்கிட்ட கேட்கலாமா?
5: சார் வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, வணக்கம்மா, சொல்லுங்கள்.
5: சதை பிடிப்பு, சதை பிடிப்புன்றாங்களா, அப்படின்னா என்னங்க சார்
0: சதை பிடிப்பு அப்படின்றது? நீங்கள் ஏதாவது ஒரு வெயிட் தூக்கும் போது ஏதாவது முதுகு பிடிச்சிருக்கலாம், சரிங்களா? இல்லை கால் வந்து ஸ்லிப் ஆகி ஏதாவது அந்த மாதிரி சின்ன அடிப்படும் போது சதை வந்து, அதாவது என்னென்னா இப்போ எல்லா இப்போ கையில் எப்படி உங்களுக்கு ஒரு அடிப்படுது இல்லையா? இப்போ ஒரு கையில் ஒரு பிளேடை வச்சு வெட்டிட்டீங்கன்னா கையில் தோல் கிழிஞ்சிருது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹெவி ஒர்க், ஹெவி வெயிட் தூக்கும் போதோ இல்லை நீங்கள் வந்து வேகமாக ஏதாவது ஓடும் போதோ கொள்ளும் போதோ அந்த சதையையும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டேர் ஆகலாம், சரிங்களா? சதையினாரும் கிழியலாம், அதுதான் சதை பிடிப்புன்னு நம்ம சொல்றோம். சின்ன சின்ன சதை பிடிப்புகள் நார்மலா சரியாயிரும், சரிங்களா? இல்ல பெருசா மசில் வந்து கொஞ்சம் பெருசா டயர் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து வைத்தியம் செய்ய வேண்டியிருக்கலாம், கட்டுப்பட வேண்டியிருக்கலாம், இல்ல வந்து அதுக்கான, சரிம்மா.

0: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சி இணைந்ததுக்கு நன்றி. எஸ் டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்தோம்.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: ஓகே, நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் வடச்சனை திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் ஒரு பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரின்போ பண்பல் 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: நேரம் 3:38 ஆயிட்டிருக்கு. சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நான் அர்ஜுன் கூட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட டாக்டர் வி திருநாராயணன் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம இன்னைக்கு தசை நிறை மற்றும் தசை வலிமை குறித்த நேர்காணல் தான் எடுத்துட்டு இருக்கோம். சார், காலர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். சந்திரன் பேசுறேன்.
0: வணக்கம் சார், உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
2: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: டாக்டர் வணக்கம். டாக்டர்
2: வணக்கம். வணக்கம்.
1: எனக்கு 62 வயசு ஆகுது டாக்டர். ஆர்த்து பேஷண்ட்டு.
2: சரி.
1: ரெண்டு ஷோல்டரும் வலிக்குது டாக்டர். எதுனா?
2: ரெண்டு ஷோல்டரும் வலிக்குதா?
1: ஆமா டாக்டர்.
2: அதான் இப்போ என்னன்னா, இது வந்து ரெண்டு ஷோல்டர் வலி காரணங்கள் வந்து நிறைய இருக்கலாங்க. சரியா? அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு மருத்துவர் அணுகி பார்த்துறது பெட்டர். ஏன்னா நீங்கள் சும்மாவே இருக்கும்போது வலிக்கு, யூஸ்வலாக ஷோல்டர் வலிக்காது. நீங்கள் ஷோல்டர் நீங்கள் ஒரு சைடு வந்து அது பெரிய ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த மசில்ஸ்லாம் என்ன ஆகும்னா, ஷோல்டர் ஜாயிண்ட் நல்லா தான் இருக்கும், அதை சுற்றி இருக்கிற சதைகள் வந்து இறுகி போயிடும் சம்டைம்ஸ் ஏஜ்னால. அது நீங்கள் ப்ராப்பராக கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் இந்த ஹார்ட் பேஷண்ட்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை உங்கள் கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாக்டரும் சொல்லியிருக்கலாம். இது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கரெக்டான மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் தான் பண்ணணும்னு கிடையாது. ஒரு குறைஞ்சபட்ச மூவ்மெண்ட் கொடுக்கணும். இல்லை வாங்கி என்ன சொல்லுவோம், எதுவும் வாங்கி அப்படியே வீட்டில் சும்மா வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டு
1: போயிடும்.
2: அதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டு நீங்கள் ஓரளவுக்கு யூஸ் பண்ணணும் உங்கள் தேவைக்கு. அதாவது கை ஷோல்டர் லெவலுக்கு மேலே கையை தூக்கி வசத்தி அதை நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் அந்த ஜாயிண்ட்டும் வந்து பக்குவமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது அணுகிருங்க.
1: பக்கத்தில் மேலே கை தூக்கி 10 தடவை ஒரு நாளைக்கு செய்ய தான் நல்லா இருக்கும்.
2: அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அது வந்து நம்ம அணுகி தேவைப்பட்டால் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் பண்ணுறது நல்லது.
0: நன்றி சார், நிகழ்ச்சி நினைஞ்சதுக்கு நன்றி. நிகழ்ச்சி நினைமா அடுத்த நேர் வருக. வணக்கம். உங்கள் ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா?
3: கம்மி பண்ணிட்டோம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
3: எனக்கு வந்து சுகர் இருக்கு சார். இந்த பாதம் வந்து பாதம் விரல்ல வந்து மெத்துன்னு இருக்குது சார்.
2: அதான் இது கம்ப்ளீட்டா வேற மாதிரி
3: நேரா மெத்துன்னு இருக்கு. ஒரு மாசமா இருக்கு சார்.
2: இல்ல இல்ல, இது வந்து டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன்மா. சரியா? சுகர் இருக்கும்போது சின்ன சின்ன நரம்புகள், அதான் இப்போ வந்து கிளை மாதிரி, இப்போ மரத்துக்கோட கிளை மாதிரி, இப்போ உங்களுடைய முதுகு தண்டு பிரெயின் வந்து மரத்தினுடைய வேரண்டு பெரிய ஸ்டெம். சரிங்களா? அதுலேருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து சின்ன சின்னதாக பிரிஞ்சிருது இல்லையா, கிளைகள்லாம். அதே மாதிரி காலுக்கு கடைசியாக வர நரம்புகள் வந்து சின்னதாக குறைஞ்சிரும், சின்ன சின்னதாக பிரிஞ்சிட்டு வரும். சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த நரம்புகள் பாதிக்கும், அதாவது ஸ்மால் நர்வ்ஸ் வந்து பாதிக்கும். அதனால் உங்களுக்கு அதனுடைய போகக்கூடிய அந்த நார்மல் அந்த இதெல்லாம் வந்து சென்சேஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள்னு சொல்லக்கூடியது நார்மலாக உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அது சுகர்னால இருக்கலாம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் ஒன்று சுகர் லெவல் அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும். இல்லை அப்படின்னா சுகர் லெவல் நார்மலாக இருக்குது அப்படியும் இது வருது அப்படின்னா சில அதுக்கான சத்து மாத்திரைகள் சில கொடுப்பாங்க, வைட்டமின் மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க, நரம்பு சத்து மாத்திரைகள், அதை நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும்.
0: நன்றிம்மா, நிகழ்ச்சி நினைந்ததுக்கு நன்றி. நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இன்றைக்கி நம்ம தசை நிறை மற்றும் தசை வலிமை குறித்து தான் ரொம்ப விரிவாக பேசிகிட்ருக்கோம். ஸோ அது தொடர்பான கேள்விகள் கேட்டால் இன்னும் டாக்டர்கிட்ட தெளிவான பதில்கள் நீங்கள் கேட்டு வாங்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைஞ்சிருக்காங்க. வருக. வணக்கம். எஸ், அவங்க இணைப்பில் இருந்து போயிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது நீங்கள் எலும்பியல் நிபுணரும் கூட, ஸோ எலும்பு தசை இந்த ரெண்டு எப்படி காம்ப்ளிமெண்ட்
2: பண்ணுது? அதாவது சதையும் எலும்பும் போல அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பழமொழியே இருக்குது. இதை விட்டால் அது கிடையாது, அது விட்டால் இது கிடையாது. எலும்பை வந்து நகர்த்தக்கூடிய ஒரு ஆர்கன் தான் வந்து மசில், மஸ்குலர் ஆர்கன். நம்ம சொல்லும் போது மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் சொல்லுவோம், மசில் சிஸ்டம் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் சொல்ல மாட்டோம். மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதாவது சதையும் எலும்பும் ஒன்றோட இருந்தால் தான், ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒரு இணைப்பிரியாமல் இருந்து ரெண்டுமே வேலை செஞ்சால் தான் நம்ம வந்து நம்மளுடைய மசிலுடைய ஆக்டிவிட்டி எலும்பு மூலமாக தான் வருது. அது மாதிரி எலும்பு வந்து மசில் இல்லாமல் வேலையே செய்யாது. ஸோ ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்தது தான்.
0: ஓகே, அந்த இலக்கிய ரெஃபரன்ஸும் சொன்னீங்க, எலும்பும் தசையும் போல ரொம்ப அருமையாக இருந்தது டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்த்துடலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யாங்க

0: யார் எங்கேருந்து பேசுறது?
1: சேலம் பக்கத்துலேருந்து ராஜா பேசுங்க சார்.
0: வணக்கம் சார், உங்கள் கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
2: வணக்கம் சார்,
1: கேள்வி
2: சொல்லுங்கள் சார்.
1: என்னன்னா, பாதாம் முந்திரி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிடலாமா சார் நிறைய?
2: நிறைய சார் எதுவுமே வந்து உணவு எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு தான் சொல்கிறாங்க, சரிங்களா?
1: நார்மலாக பாதாம் வந்து நாங்கள் டெய்லியே ரெண்டு சாப்பிடுவோம்.
2: அதனால் ஒன்றும் தவறே இல்லை சார், ரெண்டு சாப்பிட்றதுனால ஒன்றும் தவறே
1: அப்புறமா
2: கிடையாது.
1: கீரை வகைகள் ஏதாவது சாப்பிடலாமா சார்?
2: எல்லாமே சாப்பிடலாம் சார், நீங்கள் கீரை வகைகள் இதெல்லாம் நல் நன்மை தானே, நன்றது தானே, கண்டிப்பாக சாப்பிடலாம்,
1: முருங்கைக்கீரை டெய்லி சாப்பிட்றோம்.
2: சாப்பிடலாம் சார்.
0: நன்றி நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
0: வணக்கம்மா, உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
3: வணக்கம் டாக்டர். டாக்டர், என்னோட பையன் வந்து அந்த ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றான், 28 வயசு ஆகுது. ஆனா எந்த ஒர்க் முடிச்ச உடனேயும் இப்படி கழுத்து இப்படி இப்படி பண்றான், கேட்டா கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்றான். அது எதனால, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றதுனாலயா டாக்டர்?
2: அதாவது நீங்க ஐடி ஃபீல்டு, நீங்களே வந்து என் கேள்விக்கான பதிலும் சொல்லிட்டீங்க, சரிங்களா? உட்காந்துக்கிட்டே வேலை செய்யும் போது கழுத்துக்கு வந்து ஒரே ஒரே பொசிஷனில் அந்த கழுத்தை வந்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது மசில் வந்து ஃபிட்டிங், அதை கழுத்து அதாவது கழுத்தும் வந்து மசிலில் தான் வேலை செய்யுது, சரிங்களா? கழுத்தை நீங்கள் குனிஞ்சி நிமிடுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு? அதுக்கும் சதை தேவைப்படுது இல்லையா? ஸோ அந்த சதையை மட்டும் இவங்க அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கை காலுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்காம கழுத்துக்கே ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கழுத்தில் இருக்க மசில் வந்து அலர்ச்சி அடைஞ்சிடும், அதாவது ஃபெட்டீக் ஆயிரும். ஃபெட்டிக்ன்றது நம்ம உடம்புல எப்படி அது வந்து அது காமிக்கும் அப்படின்னா ஒரு பெயின், இரிட்டேஷன், அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன அப்படியே கை கழுத்து கழுத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணால் அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இது வந்து அவங்க பேசிக்காக போஸ்டர் ஆல்டர் பண்ணணும், கழுத்துக்கான ஸ்ட்ரெங்க்னிங்கான சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். ஏன்னா 28 வயசு தான் ஆகுது, அவங்க அது அந்த லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ 8 மணி நேரம் வேலை செய்கிறவங்க இன்னும் ப்ரொமோஷன் ஆகி அடுத்த லெவல் போகும்போது 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஸோ அதுக்கு அவங்கள தயார்படுத்திக்கிறதுக்கு அந்த மசில் சொல்லுங்க. நீங்க வந்து எக் வந்து எந்த ஃபார்ம்ல வேணா எடுத்துக்கலாமா, அதுல ஒன்றும் தவறே கிடையாது, எந்த ஃபார்ம்ல வேணா எடுக்கலாம். பச்சையா எடுத்தா சில வைட்டமின்கள் குறையும், அவ்வளவுதான், சரிங்களா? அத நீங்க எந்த ஃபார்ம்ல வேணா எடுக்கலாம்.
0: நன்றி நன்றிமா, நன்றி,
3: நல்லா சொன்னீங்க,
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறது?
4: வணக்கம் சார, குட் ஆஃப்டர்நூன் சார்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: என் வைஃப்க்கு வந்து இந்த மேல கால் இருக்குல்ல சார், அவர் டயபெட்டிக் சார். அவங்க 10 இயர்ஸ் டயபெட்டிக்கா இருக்காங்க.
2: சரி.
4: அவங்களுக்கு வந்து இந்த கால் வந்து எரிச்சல் இருக்கு சொல்றாங்க.
2: அதான் அதான் அதுக்கு முன்னாடி இப்போ பண்ண நேரம் அதே தான் கேட்டாங்க. அது வந்து டயபெட்டிக் நியூரோபதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம், சதையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கான டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோலும் நரம்பு சம்மந்தப்பட்ட அந்த சத்து மாத்திரைகளும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மருத்துவருடைய அணுகி அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேர். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் சார், நான் விஸ்வநாதன் ஃப்ரம் குடியாத்தம்.
2: வணக்கம் சார்,
0: உங்கள் கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
5: சார், இப்போ சதை உள்ள டயர் ஆகுது, கிழிதுன்னு அப்படின்னு சொல்றீங்க, லேசர் செஞ்சா அதுவே சரியாயிடும் சொல்றீங்க,
2: சரியாயிடும்.
5: பட் பாதிப்பு அதிகமா இருந்ததுன்னா நமக்கு என்ன மாதிரி சிம்டம் தெரியும் சார் வெளியில?
2: அதாவது ஒரு ஒரு தோல் கிழிஞ்சா கூட நமக்கு வலி வரும் இல்லையா சார்? சதைன்றது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், சரிங்களா? சதை கிழிஞ்சா கண்டிப்பாக வலியெல்லாம் இல்லாம இருக்கவே இருக்காது, சிவியர் பெயின் இருக்கும். இன்னொன்னு வீக்கம் வரலாம், அந்த ஏரியாவை சுத்தி ஒரு வீக்கம் இருக்கலாம், ஒரு ரணம் இருக்கலாம், சரிங்களா? நீங்க அந்த சதையை வச்சு செய்யக்கூடிய வேலைகளை உங்களால செய்ய முடியாம இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நாளடைவில் ஒரு சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐஸ் வைக்கிறதோ இல்லை சின்ன சின்ன மாத்திரைகள் சாப்பிட்டு கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா யூஸ்வலாக சரியாயிரும். ஆனால் ரொம்ப பெருசாக டயர் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம், ஆப்ரேஷனும் பண்ண வேண்டி இருக்கலாம். அது வந்து நம்ம எவ்வளோ தூரம் அது எந்த இடத்துல கிழிஞ்சிருக்குன்றதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும்.
5: நல்லது சார், தேங்க்யூ வெரி மச்.
0: நன்றி நன்றி நன்றி. டாக்டர், நான் நிகழ்ச்சியோட முதலே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த தசை நிறை குறைபாடுன்றது அதிகமாக இருக்குது, அது என்னென்ன காரணங்கள் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க. மேலும் அதாவது இப்போ அந்த உணவு பழக்கங்கள் போக வேறு எந்தெந்த பழக்கங்களால் இது வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது? அதாவது நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் அது வளரும்னு சொல்கிறீங்க, ஆனால் எது எது பண்ணால் அது இருக்கதும் போயிடும் அப்படின்றத வந்து நீங்கள்?
2: இல்லை இல்லை, எது எது பண்ணால் போயிடும் கிடையாது, தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் கண்டிப்பாக சரி செய்ய வேண்டியிருக்கும். தவறான பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக அதிலிருந்து வெளியில் வரணும், அதை வந்து கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்திடுறது ஒன்று நல்லது. இன்னொன்று, இப்போ ஜிம் கல்ச்சர் இருக்குது. ஸோ இளைஞர்கள் வந்து நம்ம தோ இவங்க சொல்கிற மாதிரி ஐடி இதெல்லாம் இருக்கிறதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க. அது ஒரு நல்ல பழக்க வழக்கம் அது, ஏன்னா அது வந்து விளையாட்டு. இப்போ சில பேர் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, டெய்லி நான் பேட்மிண்டன் விளையாடுறேன் சார், டெய்லி ஸ்விமிங் போயிடுறேன் சார், சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய நல்ல நல்ல ஒரு நம்ம

0: அதாவது விளையாட்டு திறன் அதிகப்படுத்தக்கூடிய நிறைய நமக்கான ஃபெசிலிட்டிஸும் நிறைய இருக்குது. இப்போ சென்னை எடுத்திங்கன்னா பிக்கிள் பால் கோர்ட்ஸ் நிறைய வந்துருச்சு, பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, எல்லாமே ஜிம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு சின்ன சின்ன ஏரியாலையும் எல்லா இடத்துலையும் ஜிம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வந்து சரியாக நம்ம உடம்புக்கு என்ன விளையாட்டோ இல்லை ஜிம்மோ நமக்கு எது கரெக்டாக இருக்குன்றத ஒரு பேசிக்காக ஒரு அசஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்டு அந்த மாதிரியான நல்ல எக்ஸசைஸ்லேயோ ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ ஜாயின் பண்ணுறது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை.
1: ஸோ இந்த தசை நிறை இதை வந்து வளர்க்குறதுக்கு வந்து அது
0: கண்டிப்பாக தேவை.
1: ஓகே சார். சார் குறிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியிலேயே சொன்னீங்க பெண்களுக்கு வந்து இந்த மசில் சார்பாக இதில் வந்து அவங்க தனிப்பட்ட கவனம் செலுத்தணுமா, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்யணும்?
0: இல்லை இல்லை, எல்லாருக்கும் அது ஆண் பெண்ணுக்கு வித்தியாசங்கள்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவல் தான். என்னென்னா பாடி வெயிட்டில் 40% வந்து மேல்க்குன்னா ஒரு 5% கம்மியாக இருக்கும், லேடிஸ் 5-6% கம்மியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர இது வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. ஏன் லேடிஸும் நிறைய வந்து இப்போ ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸு ஜிம்மில் எல்லோரும் நிறைய பேர் எல்லோரையும் பார்க்க முடியுது. ஆரோக்கியமான உணவு, ஒரு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் உடற்பயிற்சி, சரிங்களா, சரியான தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, அது ஸ்ட்ரெஸ் இல்லாமலாம் இருக்காது, எல்லாருக்குமே இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது. அடுத்த 1 இயர் 1 ஹவர் கழிச்சு அடுத்த ஆப்ரேஷன் எங்கே போகிறேன்னு எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இந்த டிராஃபிக்கில் போனோம்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய மசிலினுடைய டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக குறைக்கும். ஏன்னா அது வந்து உங்களுடைய குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அதாவது ஸ்டீராய்ட் சைக்கிளை மாற்றிடும். ஸோ அந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு கரெக்டாக சரியாக இருக்கணும். அதாவது நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னா நடுநடுல போயிட்டு ஒரு ஹெவி கார்போஹைட்ரேட் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட இன்சுலின் செக்ரீஷன் வந்து அதிகமாகும். ஸோ இன்சுலின் செக்ரீஷன் வந்து சீராக இருக்கணும், திடீர்னு ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஹை பீக்குக்கு போய் திரும்பி குறைஞ்சிச்சின்னா அது டெஃபினட்டாக இட் வில் காஸ் மோர் டேமேஜ். ஸோ அந்த அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நம்ம சப்ஜெக்ட்லாம் பேச வேண்டாம். உணவு வந்து கரெக்டாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து நம்ம சாப்பிட்ற உணவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஃபேட்டும் கண்டிப்பாக தேவை. நம்மளுடைய பாடியினுடைய மெட்டபாலிசம்க்கு கொலஸ்ட்ராலும் கண்டிப்பாக தேவை. அது நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்னு இருக்குது, எல்லாமே கண்டிப்பாக தேவை. அதனால தானே ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதனால் அந்த ப்ரொப்போர்ஷனை கரெக்டாக எடுக்கிறது, நம்ம பாடியுடைய டைப்புக்கான ப்ரொப்போர்ஷன் எடுக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு சுகர் இருக்குது அப்படின்னா என்னென்ன உணவுகளை நம்ம வந்து எடுக்கக்கூடாது. சுகர் இருக்கவங்களுக்கு கூட என்ன சொல்கிறோம், டெய்லி நடங்க காலையிலன்றோம். ஹார்ட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாகச்சுன்னா என்ன சொல்கிறோம், டெய்லி நடங்க, ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்றோம். ஏன்னா இந்த நடைப்பயிற்சியோ இல்லை எக்ஸசைஸோ நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸை சீர்படுத்தி அதை வந்து ஒரு சரியான நிலையில் வந்து கொண்டு வந்து நிறுத்தும் போது நம்ம மற்ற ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஏன் எதுனா ஹார்ட்டு கிட்னி லிவர் இதெல்லாம் டேமேஜ் ஆகாது, இதெல்லாம் முக்கியமான ஆர்கன். அதே மாதிரி வந்து பிரெயினுக்கு போகிற அந்த பிளட் ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்கணும், பிபி கரெக்டாக இருந்தால் தான் அதுவும் பாதிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மெயின் வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு சீரான நிலைமையில் நம்ம வச்சுக்கணும்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு காலை செஞ்சுருக்காங்க, என்னென்னு பேசலாம். வருக வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுறது?
2: ஹலோ டாக்டர், நான் வந்து வெள்ளூர்ல இருந்து அனோஷ் பேசுறேன் டாக்டர்.
0: சொல்லுங்க சார். ஹலோ சார்.
2: டாக்டர் வெரி ஃபைன், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். ரொம்ப நல்லா உங்களுடைய எக்ஸ்பிளேஷன் ரொம்ப டீப்பா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர்.
0: நன்றி நன்றி.
2: எனக்கு வந்து முக்கியமான க்வெஸ்சன் டாக்டர், இப்போ போன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 35 இயர் வரைக்கும் தான் வளரும், அதுக்கு மேல அந்த மாஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான் இருக்கும் டாக்டர் சொல்றாங்க. அப்போ அந்த இது மட்டும் உங்களுக்கு வந்து மசில் மட்டும் வளருங்களா ஆஃப்டர்? எனக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸசைஸ் பண்றாங்க, இந்த 60க்கு மேல கூட எக்ஸசைஸ்
0: பண்ணலாம்,
2: மசில் மாஸ் வந்து வளருமா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக வளரும் சார். ஏன்னா சரி, நீங்க வந்து இப்போ 35 வயசு வரைக்கும் தான் நீங்க சம்பாதிக்க முடியும் சார், அதுக்கு மேல நீங்க சம்பாதிக்கவே முடியாது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 35 வயசுல சம்பாதிச்சிருவீங்கல்ல நிறைய. நீங்க 35 வயசுல சம்பாதிச்சது தான் நீங்க வந்து அடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னு அடுத்து சொன்னோம்னா என்ன பண்ணுவீங்க, இன்னும் நல்லா சம்பாதிப்பீங்க 35 வயசுக்குள்ள. அதே மாதிரி போன் மாஸ்ன்றது, பீக் போன் மாஸ்ன்றது அப் டு 30-35 இயர்ஸ் வரைக்கும் தான் சார் ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இது இயற்கை, நேச்சர், யாருக்கும் யாராலையும் மாற்ற முடியாது, சரிங்களா? ஆனால் அதனாலதான் நீங்க சின்ன வயசுல விளையாடுறதோ, சின்ன வயசுல வந்து பாரதியாரே சொல்லியிருக்காரு ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இதுல வந்து ஒரு சயின்ஸ் இருக்கு, அது பின்னாடி நாளைக்கு இந்த ஓட்டம் தான் அவங்களுடைய கடைசி ஓட்டம் வரைக்கும் அந்த இந்த ஓட்டம் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது, சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்க 30-35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து நீங்க கரெக்டான உணவு, நீங்க எக்ஸ்போஷர் டு சன்.
2: என்னுடைய வந்து 24-25 இயர்ஸ் நான் ஆரம்பிச்ச எக்ஸசைஸ் ஸ்டில் ஐ அம் டுயிங்.
0: அதான் சொல்றேன். ஸோ அது நீங்களே ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா இருக்கீங்க.

0: இன்னொன்று, 60 வயசுக்கு மேலே மசில் ஃபார்ம் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். அது ஒரு 20 வயசு ஆளுக்கான, அதே ரெண்டு பேரும் சேம் அளவு நீங்கள் உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு 20 வயசு ஆணுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அந்த அளவு உங்களால் ஃபார்ம் பண்ண முடியாது.
1: நன்றி நன்றி சார்.
0: எஸ் எஸ்
2: அப்புறம் ஒன் மோர் க்வெஸ்சன் டாக்டர். அப்புறம் இப்போ இன்னொன்னு வந்து, அதாவது B12 வந்து அனிமல் சோர்ஸ் இருந்து தான் கிடைக்கும் அப்படின்றாங்க.
0: கண்டிப்பா.
2: இப்போ வந்து இப்போ எல்லாமே வந்து வீகனிசம், வீகன், அதாவது ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இத பத்தி எல்லாம் பேசிட்டாங்க.
0: அதாவது சார், அதாவது சில உணவுகள்ல வந்து சில டெஃபிஷியன்சி வரத்தான் சார் செய்யும், சரிங்களா? ஆமா, அதுக்கு தான் நான் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் சொல்றேன்.
3: சொல்லுங்க.
0: வயசாகுதுமா?
3: 65 வயசு ஆகுது. ஆனா என்னால இப்போ நான் எந்திரிக்கிறேன், உட்காடுறேன், காலுக்கு இது தொங்க விடுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா என்னால நிக்க முடியல சார். நின்னா கால் உதிருது எனக்கு.
0: அதுதான், அதாவது இப்ப என்னன்னா, இப்ப வந்து வண்டியில வந்து இப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்க, டயரை மாத்திட்டோம், டயர் ரிப்பேர் ஆயிடுச்சு, டயரை மாத்திட்டோம், ஆனா என்ஜினும் நல்லா இருக்கணும்ல, அப்பதானே வண்டி ஓடும். அதே மாதிரி நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை சரி பண்ணிருப்பாங்க, ஆனால் நீங்கள் அதுக்கு சரியான பயிற்சி எடுத்து உங்களுடைய மசிலையும் நீங்கள் டெவலப் பண்ணி உங்கள் உடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் தான் நீங்கள் பண்ண ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் என்ன உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க என்ன. ஏன்னா இங்கே நிறைய ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன என்ன காரணத்துக்காக உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் எனக்கு கரெக்டான ஒப்பீனியன் கொடுக்க முடியும். ஆனால் இடுப்பு ஆப்ரேஷன்றது ஒரு சாதாரண விஷயந்தான். நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு வேளை நீங்கள் ரொம்ப பயந்துட்டு இது பெரிய மேஜர் சர்ஜரி, நான் வந்து அதனால் நான் நடக்காமல் நீங்கள் இருந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து திரும்பி வாங்க, என்னென்ன எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கான தகுந்த அதுக்கான ஒரு உங்களுக்கு ஒரு சல்யூஷனை கொடுப்போம்.
1: நன்றி நன்றி.
0: சரிங்களா?
1: எஸ் டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 1 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அந்த தசை பற்றியும், கூடுதல் தகவல்களும் நிறையா கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நிறைவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த தசை நிறை, இந்த இதை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதை பற்றிலாம் உங்களோட கருத்து?
0: இல்லை, கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ், ஒரு உடற்பயிற்சி, இல்லை வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், சரியான உறக்கம், சரிங்களா, இது மூணுமே வந்து நம்ம உடல்நிலையை வந்து கண்டிப்பாக பேணி பாதுகாக்கும். மசில் மாஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கண்டிப்பாக ஹெல்த்தியான ஒரு வாழ்வும் இருக்கும். அந்த மசில் மாஸை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தகுந்த ஒரு உடற்பயிற்சியோ இல்லை தேவை. அது இப்போ ஒருத்தராக 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு 30 நிமிஷம் இருந்த ஒரு சூரிய நமஸ்காரமோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு யோகாவோ இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கோ ஏதோ ஒன்று அவங்களால என்ன முடியுதோ அதை வந்து கண்டிப்பாக அட்டெம்ப்ட் பண்ணுறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு, அதாவது இது வந்து தேவைன்னு கண்டிப்பாக இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருமே இப்போ இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருந்து பல்வேறு கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர்.
0: நன்றி, ரொம்ப மிகவும் நன்றி. 101.4 ரெயின்போ எஃப்எம்க்கு மிகுந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி டாக்டர். நிகழ்ச்சியில் நம் நிறைவாக கேட்க இருக்கும் பாடல் டிராகன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல். கேட்டு இணைந்திருங்கள் மக்களே, இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: வந்திருக்கிறது சாதா வில் இல்ல, அர்ஜுனர் வில்லு. கேக்குது, உனக்கு இந்த பில்டப் எல்லாம் தேவைதான? அதாவது ஒரு காரியம் ஆகணும்னா துட்டு கொடுக்க கூடாது, நம்மளை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. சரி, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம பஞ்சோட ஆர்ஜுனா புளிக்கும் மலினா வணக்கம். ஆர்ஜே அர்ஜுன் அன்பு மாலை வணக்கம். நேரம் 4:03 ஆயிருச்சு. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை வச்சு ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும். என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதிமுறையெல்லாம் ரொம்ப எழுதுதாங்க. என்கிட்ட பேச தொடங்கினது முதல் நீங்க ஆங்கில கலப்பு இல்லாம பேசணும். அது மட்டும்தான், ஆங்கிலம் வந்தது உங்களை நான் தகுதி நீக்கம் செய்து விடுவேன். எப்படி இப்ப நான் தமிழ இங்கிலீஷ் எல்லாம் பேசணும் பாத்தீங்களா, அது மாதிரி நீங்க பேசினா போதும். அதாவது தமிழ்ல பேச சொல்லிட்டாங்க, அதற்காக வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் மாதிரி எங்களோட வயலுக்கு வந்தையா ஏற்றம் இறைத்தாயா மானம் கெட்டவனே அப்படின்லாம் பேசணும் அவசியம் இல்ல. எளிய தமிழ்ல நம்ம எப்பயும் பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசினாலே போதும், நம்ம இந்த நிகழ்ச்சியோட வின்னர் நீங்க தான். அதாவது உங்களுக்கு கைத்தட்டுகளும் பாராட்டுகளும். ஆனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது, நான் உங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். நீங்க என்கிட்ட பதில் அளிக்கிறப்போ என் பேச தொடங்கினதுல இருந்து நீங்க தமிழ்ல மட்டும்தான் பேசணும். ரொம்ப நேரம்லாம் உங்களை பேச வைக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் பேச வைப்பேன். ஆனா இந்த எப்படி சொல்றது, ஒரு மிஸ்டர் மாட்டிக்கிட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி ஓகே அப்படின்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது, நிறைய பேசணும். அப்பதானே நீங்க மாட்டுவீங்க, அப்பதானே பண்ணா இருக்கும். நான் ரெடி, நீங்க ரெடியா? எஸ் நீங்க ரெடினா போனை எடுங்க. 298-6-0-0-3-8 ஆர் 298-5-2-0-5-5-4 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி நீங்க எங்களோட ஷோல கலந்துக்கலாம், கலக்கலாம். அட நம்ம நேர்கள்ட்ட பிடிச்சது இதுதான், நம்பர் சொன்ன உடனே லைன்ல வந்துருவாங்க. ஸோ எஸ் நிகழ்ச்சியோட முதல் நேர் யார் என்னன்னு பாத்திரலாம். வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். முதல் நேரே வந்து தமிழ் ஏந்தி ஆகா ஷோக்கு கரெக்டான நேர் தான் வந்திருக்காரு. இன்னைக்கு ஷோட தலைப்பு என்ன தெரியுமா?
3: தெரியும்.
2: அப்ப உஷாரா இருக்கீங்க?
3: ஆமாம்.
2: நான் இன்னும் ஸ்டார்டே சொல்ல, அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கீங்களே. இவ்வளவு உஷாரா வந்து நீங்க கேம் முடிகிற போயிருக்கான்னு பார்ப்போம். ஓகே தமிழ் ஏந்தி, உங்களுக்கான கேள்வி கணைகள் இதோ நான் தொடக்கிறேன். நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க? இன்னொரு முறை சொல்லட்டுமா? நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க?
3: காய்கறி
2: சாதம். என்ன மாதிரி சொல்லுவாங்க? ஓகே, அவ்வளவுதான் தம்பினால முடியும். ஆனா இவ்வளவு சூப்பரா பண்ணிட்டீங்க சார், நன்றி. தமிழ்ல இந்தியா வந்து தமிழ்ல கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டீங்க சார், நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில நீ மறுத்தனே வருக, வணக்கம்.
4: கார்த்திக்
2: வெஸ்மாம்பலம் சார், ஃபன் பண்ண தயாரா?
4: தயார்.
2: ஓகே சார், உங்களுக்கும் அதே கேள்வி. நேத்து நைட் என்ன சார் சாப்பிட்டீங்க?
4: நான் இன்னைக்கு வந்து
2: சாம்பார் சாதம் சாப்பிட்டது. ஓகே சார், நிகழ்ச்சி வந்து அதாவது இன்னைக்கு மாத்தி யோசி கிடையாது, நீங்க தமிழ்ல மட்டும் பதில் சொன்னா போதும். நீங்க நேத்து நைட் என்ன சாப்பிடுன்னு கேட்டா இன்னைக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டீங்கிறீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க. ஓகே சார், அதாவது நீங்க தமிழ்ல பேசினா போதும். ஓகே, மாத்தி யாரும் யோசிக்க வேணாம். ஓகேவா சார், நேத்து நைட் என்ன சாப்பிட்டீங்க?
5: தெரியுமா?
2: தெரிஞ்சிருச்சு சார், நீங்க கொடுங்க சார். இப்ப எப்படி என்னோட தமிழ் புலமைய மட்டும் பாருங்க அப்படிங்கறீங்களா?
5: அப்படியா, நீங்க தான் முடிவு சொல்லுங்க.
2: நான் ஏதோ தமிழ் அறிஞர் மாதிரி என்ன கேக்குறீங்க பாத்தீங்களா? பரவாயில்ல, ஓகே, நான் உங்களுக்கான முடிவை சொல்கிறேன் சார். சரி சார், நான் இப்ப கேம் ஆரம்பிச்சிடலாம். நீ கடைசி எப்ப பர்த்டே கொண்டா நீங்க?
5: எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் வருகிறது. எனக்கு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி
2: பிறந்த நாள் வருது. ஓகே சார்,

0: என்ன சார் குடுப்பீங்க நீங்க?
1: அனைவரையும் கூப்பிட்டு வச்சு மதியானம் சிறப்பு விருந்து கொடுப்போம்.
0: சிறப்பு விருந்து குடுப்பீங்களா? விருந்து என்னெல்லாம் குடுப்பீங்க நீங்க?
1: அதே மாதிரி கோயிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடு செஞ்சு
0: வழிபாடு செய்வீங்க. ஓகே சார், சாக்லேட் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா?
1: சிறப்பாண்டீங்க.
0: சிறப்பு சார், இப்படியோ தப்பிச்சிட்டீங்க, தமிழ்ல பேசி. சூப்பர் சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக. வணக்கம்
2: வணக்கம்.
0: கேள்வி கேட்டப்பறம் சொல்லிருந்தீங்க
2: நீங்களா?
0: என்ன குடுப்பீங்க? சொல்ல
2: மாட்டேன்.
0: இனிப்பு மிட்டாய் சார், மிட்டாய் சொன்னா கூட போதும். சூப்பர் சார், சூப்பர். கேண்டீனாலும் மிட்டாய் சொல்லலாம், சாக்லேட். ஆமா சார், ஆமா சார், ரொம்ப சிறப்பாக ட்ரை பண்ணீங்க. ஆனா
2: நிறைய கேப்பல் நான் உங்க கூட ஒன்றி உறவலாம்னு நினைச்சேன்.
0: ஓகே சார், உங்களை நிறைய கேட்கணுமா? தொடர்ந்து இணைந்திருங்க சார், நம்ம இன்னொரு சோழ நல்லா ஒன்றி உறவாடலாம். சூப்பர் சார், உங்களோட பேசுறது மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, நன்றி. எஸ் நேர்கள் ரொம்ப சூப்பரா தமிழ்ல பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை, அதுக்கு பின்னாடி ஒரு வைபான சாங் கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஓகே, குட் நைட்.
1: அதுக்குள்ளையும் குட் நைட் சொல்றாங்கன்னா அது அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா? குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். எஸ் நேரம் 4:15 ஆயிட்டு இருக்கு. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ ல ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் உங்கள் அஜய் அர்ஜுன்.
2: அதாவது இந்த வடிவேல் வெர்ஷன்லாம் கேட்ட போறோம். எந்த பாட்டு கேட்டாலும் வடிவேல் பாடுற மாதிரியே இருக்குங்க. அதாவது கும்பிட போன தெய்வம், அட குறிக்கே வந்த தம்மா, அட குறிக்கே வந்த தம்மா அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி இந்த பாட்டு கேட்கிறப்ப எனக்கு அவர் பேசுறதா ஆவருது.
1: எஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தான் யாவது அப்படின்னு நீங்க கால் சொல்லலாம். ஆனா இது கேள்வி கிடையாது. இன்னைக்கு ஃபன் பண்ணாம நிகழ்ச்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தும். என் கூட நீங்க நிகழ்ச்சியில பங்கு பெற போறீங்க. தமிழ்ல மட்டும்தான் பேச போறீங்க. பேசி ஜெயிச்சு கைத்தட்டுகளும் பாராட்டுகளும் வாங்க போறீங்க. எஸ் அந்த மாதிரி நேர் யார் என்னன்னு பாத்திரலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். ஏன் சார் ரொம்ப சோகமா பேசுறீங்க? வைபா பேசலாம் சார். இது ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சி.
3: உங்களுக்கான
1: கேள்வி, அதாவது சார் நீங்க மெட்ரோல எல்லாம் போயிருக்கீங்களா?
3: ஊர் பேர சொல்லியேனா
1: சார்? நீங்க உங்க ஊர் பேர் சொல்ல வேணாம் சார். நான் என்ன கேக்குறேன், மாத்தி யோசிச்சு விளாடல. நீங்க நான் கேக்குற கேள்விக்கு நீங்க தமிழ்ல மட்டும் பதில் சொன்னா போதும்.
3: என்ன முகவரியை சொல்லிடுறேன்.
1: ஐயா இவர் நம்ம கூட பண் பண்ணிட்டு இருக்காரு சார். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க தமிழ்ல மட்டும் பதில் பேசினா போதும். நீங்க மாத்தி யோசிக்க தேவையில்லை.
3: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம்.
1: மாவட்ட நீ மாட்டடா அர்ஜுனே. நன்றி சார், நன்றி சார். அதாவது இந்த கேமை தொடர்ந்து கேளுங்க. என்ன நிகழ்ச்சி அப்படின்றது போக போக உங்களுக்கு புரியும். நன்றி சார்.
4: நிகழ்ச்சியும்
1: சங்கர் குரல் மாதிரியா இருக்கா சார்?

0: நன்றி சார். ஆனா நான் அர்ஜுன் பேசுறேன் சார், பாட்டு போட்டேன் அர்ஜுன் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு ஜும் சிக்கு ஜும் சிக்கு. ஓகே சார், துள்ளுறீங்களா என்ன மீனா துள்ளுறதுக்கு? ஓகே சார், அதாவது நீங்களாச்சும் இந்த நிகழ்ச்சியோட தலைப்பை கேட்டீங்களா?
1: நீங்க
0: என்ன சொல்றது?

0: பேருந்துல போவீங்க சார், நான் மெட்ரோக்குள்ள போயிட்டீங்க, அதாவது கீழே போகணும் அப்படின்னா எதுல போவீங்க, இல்ல மேல வரணும் அப்படின்னா எதுல வருவீங்க?
1: படிக்கட்டுல போவோம்.
0: படிக்கட்டுல போவீங்க, வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்களா
1: நீங்க? கண்டிப்பா.
2: நிகழ்ச்சியின்
0: தலைப்பு தெரியுமா தங்களுக்கு? தெரியும் ஐயா, இப்பொழுதே ஆரம்பித்து விட்டீர்கள் ஐயா அப்படிங்கிறீங்களா? ஓகே சார், அதாவது நான் போன நேரத்தை கேட்டதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க மெட்ரோ ரயில் எல்லாம் பயணம் பண்ணிருக்கீங்களா?
2: இல்லை
0: இல்லை, இது பதன சொன்ன ஒரு வரையில ஆன்சர் பண்ணக்கூடாது, ஏதோ மிஸ் இட்ட மாட்டிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி. இல்லை இன்னும் அப்படி இல்லைங்க, சரிங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, பெருசு பெருசா பேசினார். சரியா
2: சொல்லுங்க,
0: சொல்லுங்க, மெட்ரோ ரயிலில் பயணம் பண்ணதுண்டா சார் நீங்கள்? போனப்போ நீங்க மேல படி ஏறணும்னா படி இல்லாம வேற எதுவும் யூஸ் பண்ணுவீங்க? நான் மாட்டிக்குவேன் சொல்லிட்டு அவர் வேற என்ன பண்றாரு நான் மாடிப்படியில் ஏறி தான் போவேன் மாட்டேன் கிடைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் நேர்கள் தொடர்ந்து தமிழ்லையும் கூட பேச போகிறீங்க. அதற்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை, அதுக்கப்புறம் ஒரு வைபான சங்கேட் வந்துடலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: சொல்றேன் தமிழையா.
1: யோ, நேருக்கு நேர் தமிழ் சொல்ற தமிழ் ஐயா தமிழ் ஐயா அப்படின்னு எக்கோ வந்து கேட்டிருப்பீங்க. கேட்டு வந்த நேரம் 4:26. அதாவது டி ராஜன் அவர்கள் ஹை ஸ்பீட்ல ஒரு தமிழ்ல ஒண்ணு சொல்லிருப்பாரு, யாராச்சும் என்னன்னு யோசித்து பாத்திருக்கீங்களா? அந்த பாட்டை பல தடவை கேட்டிருப்பீங்க. பாரப்பா பகலவனும் சனி செய்ப்பாம்பு பகிர்கின்ற இக்கோள்களால நிற்க கூறப்பா குமரனையும் சத்ருகொண்டார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பாட்டுல வந்து அவர் அவ்வளவு ஸ்பீடா சொல்லுவாரு, அது என்னன்னு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா தமிழ் சொல்ல சரி சரி இதெல்லாம் நல்லா இருக்கு. எங்களை நீ தமிழ்ல பேசுவோம் அதான ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். நிகழ்ச்சியில அடுத்து இணைய இருக்கும் நேர் யார் நான் பாத்திரலாம் வருக. வணக்கம்.
2: வணக்கம.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறது சார்?
2: உங்களுக்கு டி விவி கண்ணன்.
1: வணக்கம் ஐயா. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஏதோ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் தங்களுக்கு தெரியுமா?
2: பறக்கும் தொடர்கட்டியில நான் போயிருக்கேன்.
1: அடடடடா ஐயா ஐயா, நான் மாத்தி யோசிக்கல ஆடல. நம்ம வந்து என்ன பண்றோம், தமிழ்ல மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும், என்ன மாத்தி யோசிக்க வைக்க வேணாம். நீங்க பறக்கும் ரயில் நீங்க சொல்லிட்டீங்க இப்படி சட்டுப்பட்டு
2: தொடர் வண்டி
1: பறக்கும் தொடர் வண்டி. அடடா சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். அதாவது இந்த மாதிரி பட்டுப்பட்டுலாம் சொல்லாதீங்க. முத வணக்கம், நான் இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாதான் எனக்கும் கொஞ்சம் நிதானமா ஷோ பண்ண முடியும். ரைட்டா?
2: ஓகே
1: சார், போகலாம் போகலாம் சார். ரெடியா? போகலாம். ஓகே சார். சார் உங்க போன்ல பேட்டரி எவ்வளவு சார் இருக்கு?
2: ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும்.
1: ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும். என்ன இருக்கும் ஃபுல்லான்னு சொல்லிட்டீங்களே, அடடா மாட்டிக்கிட்டீங்களே. என்ன சார் சூப்பரா ஏதோ பறக்கும் தொடர் வண்டி எல்லாம் சொன்னீங்கன்னா ஃபுல்லான்னு சொல்லி மாட்டிக்கிட்டீங்களே சார். அதுக்கு மாதிரி போச்சு, வேஸ்டா போச்சு. வேஸ்டா போச்சு. அடடா அடடா, சரி வேஸ்டா போச்சுன்றது எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க?
2: அதாவது வேஸ்டா போச்சுன்னா,
1: வேஸ்டா போச்சுன்னா தமிழ்ல சொல்லுவாங்களா? என்ன என்ன என்ன அது?
2: அது ஆமா, அது இங்கிலீஷ் தான். சரி இன்னொரு போனா நம்ம போட் பண்றீங்களா?

0: இன்னும் ஓகே சார், வேஸ்டா போச்சுன்றது வீணாக போய்விட்டது என்று சொல்லலாம்ல, சொல்லலாம் அல்லவா? பாத்தீங்களா எனக்கே வாய்க்கு வளர்றது. ஓகே சார், இனிமேல் நம்ம தமிழ் அதிகமா பேசுவோம் சார். நன்றி சார். நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். இனிப்பில தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ஒரு சான்ஸ் இஸ் ஓவர். நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி, ஜி போஜராஜன் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியில எதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் தங்களுக்கு தெரியுமா?
1: பேசிட்டு இருக்கீங்க
0: அப்படின்னு சொல்லி நீங்க மாட்டிக்கிட்டீங்க சார். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க சார். நன்றி
1: நன்றி.
0: அட கடவுளே அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாபப்பட்டார். பட் அவ்வளவுலாம் பட தேவையில்லை, ரொம்ப சிறப்பாக விளையாண்டார். அடுத்த நேரம் யாருன்னு பாத்துடலாம். வருக. வணக்கம்.
2: வணக்கம்
0: சார். வணக்கம் சார். யாருங்க இருந்து பேசுறது?
2: வணக்கம் ஐயா, இன்னைக்கு எதை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் தங்களுக்கு தெரியுமா? நன்றி சார். நம்ம ஷோ விளையாடலாமா? நிறைய பேர் சொல்லிட்டீங்க.
0: ஓகே சார், நான் நேரிட்ட கேட்ட கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். உங்க போன்ல எவ்வளவு பேட்டரி பெர்சன்டேஜ் இருக்கு?
2: என்னுடைய தொலைபேசி எண், தொலைபேசியில வந்து
0: நன்றி. அப்படியா, பரவாயில்ல சார், உங்களுக்கு வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படுது, அதனால இந்த வாய்ப்பை சிறப்பா பயன்படுத்தி நீங்க சோழ கலக்குறீங்க.
1: சொல்லுங்க சார்.
0: சரி, நீங்க என்கிட்ட எதுல பேசிட்டு இருக்கீங்க? இப்ப வாய்ஸ் கேக்கல, நீங்க எதுல பேசிட்டு இருக்கீங்க?
1: ஆன்லைன்ல தான் பேசிட்டு இருக்கீங்க.
0: ஆன்லைன் என்பது ஆங்கில வார்த்தை அல்லவா ஐயா? அடடா, நல்லா பேசுனீங்க, ஆனா ஆன்லைன் சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டீங்களா ஐயா? ரொம்ப சிறப்பா ட்ரை பண்ணீங்க. நன்றி. நிகழ்ச்சியில இனி அடுத்த நேர் வருக. வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்து பேசுறது?
3: வணக்கம், தங்களோடு மனைவியே இருந்து மாறன்
0: உரையாடி கொண்டிருக்கிறேன். அடடா, ஆரம்பத்திலிருந்தே என்ன நடுவுல பேசுறேன் நீ மாட்டி விடுவேன். ஆரம்பத்திலிருந்து தமிழ்ல பேசணும், உசாரா பேசுறீங்களா? சூப்பர் சார். நீங்கள் பேசலாம், நான் உங்களோட உரையாட தயாராக இருக்கிறேன். அடடா, ரைட்டு, நீ மேட்ருக்கு வாப்பா அப்படிங்கிறீங்களா? ஓகே சார், உங்களுக்கு ஒரு வித்தியாசமா போவோம். நீங்க ட்ரெயின்லாம் பயணம் பண்ணிருக்கீங்களா சார்?
3: பயணம் செய்து அலுவலகம் சென்று நேரிலே பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கேன். கவுண்டர் புக்கிங்கா? கவுண்டர்ல புக் பண்ணுவீங்களா? அதாவது பாத்தீங்கன்னாக்க அலுவலகத்தில் பயண சீட்டு கிடைக்கும் இடத்திலே வரிசையில் நின்று பயண சீட்டை பெற்றிருக்கிறேன். அது சரி சார், குடுக்கற இடம் வேற என்ன? டிக்கெட். என்ன சார் டிக்கெட் வந்துருச்சு? இவ்வளவு தூரம் சூப்பரா சொன்னீங்களே.
0: நேர்களை

தமிழில் தானே பேசுகிறோம், ரொம்ப எளிமையாக பேசலாம், அதனால் பயப்படாமல் சோழ பங்கு பெறுங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக ஃபன் பண்ண தான் போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டதில்ல, அந்த பாடலும் செம்ம ஃபன்னான பாடலுங்க. நம்ம வந்து இந்த தமிழ் பாடல்கள் நிறையா கேட்டிருப்போம், இதுவுமே அது மாதிரியான ஒரு பாடல் தான், ஆனால் ரொம்ப மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு பாடல். என்ன ஆச்சுன்னு பயங்கரமாக பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், அந்த பாடல் கேட்டு வாங்க, உங்களுக்கே தெரியும். கேட்டு இணைந்தீர்கள் மக்களே, 2.1.4 இங்கே எல்லாமே சம்மதூள்.

0: இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
0: என்ன சொல்ற குயிலு? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: வைபான சாங் ஒன்று கேட்டு வந்த நேரம் 4:39. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. ஆர்ஜே அர்ஜுன் தான் உங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பிளே ஆச்சுல ஒரு ப்ரோமோ, அதுல அந்த குருவி யாரு குயில் யாருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். எஸ், அந்த குருவி யாரா வேணாலும் இருக்கலாம், நான் சொன்ன கருத்து ஒண்ணுதான், அதாவது குருவிகள் வந்து நம்மகிட்ட அட்வைஸ் பண்ணணும் கிடையாது, நாமளே முற்பட்டு மரங்கள் எல்லாம் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான நோட்டோட நீங்க நிகழ்ச்சியை தொடரலாமா? எஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை வச்சு ஃபன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நான் வந்து என்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிலேருந்து தமிழில் மட்டும்தான் பேசணும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கேம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேர்கள் சூப்பராகவே விளாண்டுட்டு இருக்காங்க, அடுத்த நேர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வருக வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் தேவராஜ் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கேன் ஐயா.
0: நலமாக இருக்கிறீங்க, இன்னைக்கு எதை வச்சு ஃபன் பண்ணிட்டுருக்கோம் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியுங்க, தமிழில் சொல்லணுங்க.
0: தமிழில் பேசணும், அவ்வளோதாங்க இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேட்குறீங்களா?
1: எங்க
0: ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கு?
1: எங்க ஊரில் மழை வேகமாக இருக்கிறது.
0: மழை வேகமாக இருக்கிறதா? மழை வந்து என்ன சார் பண்ணுவீங்க?
1: மழை
0: வந்தால்
1: மழை என்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: மழை உங்களுக்கு
1: பிடிக்கும்
0: சார, மழை வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா பாட்டு ஒரு பக்கம் அப்படிங்கிறீங்களா?
1: ஆமா சார்.
0: சார், ஆனா அந்த மழையில டீ குடிக்கிறது சூப்பரா இருக்கும் சார்.
1: தேநீர்
0: யாரும் பழக்கம் இல்லை, ஒரு 2 வருடமாக இல்லை. சொல்றது மறுபடியும் அதையே கேட்கிறேன் அப்படிங்கிறீங்களா?
1: ஆமா.
0: ஓகே சார், சூப்பரா இல்லீங்க. நீங்களே சூப்பரா பாடிட்டீங்க, இதுக்கு மேல என்ன சார் பாட்டு? நீங்க வந்து நிகழ்ச்சியில ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சார் சார் சார் நிகழ்ச்சியில் நீங்க ஜெயிச்சீங்கன்னா அந்த பாட்டு உங்களுக்கு போட்டுடலாம் சார். சூப்பரா
1: டான்ஸ் ஆடணும் சார்.
0: டான்ஸ் ஆனீங்களா?
1: ஆமா.
0: என்ன சார் நான் அதாவது நிகழ்ச்சி என்னன்னு தெரியுமா? தமிழ்ல மட்டும் தான் நீங்க பேசணும்.
1: சரி சார்.
0: ஓகே சார், ரெடியா? ரெடியா?
1: ரெடி சார்.
0: ரெடின்ட்டீங்களா சார்?
1: என்ன
0: சார் தமிழ்ல கரெக்டா சொல்லுங்க பாப்போம்.
2: தங்களுக்கு
0: தெரியுமா?
2: கொஞ்சம்
0: கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது. என்னங்க அந்த ஹீரோயின்ஸ் மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஓகே சார், இதுக்கு என்னன்னா தமிழ்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்,

0: ஓகே சார்.
1: ஷோ ரெடியா? நீங்க இன்னர்க்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அவுட். ஓகே, உங்கள்கிட்ட அதே கேள்வியே நான் கேட்குறேன் சார். நீங்கள் ட்ரெயின்லலாம் போனதுண்டா?
0: சில சமயம் போயிருக்கேன் சார்.
1: சில சமயம் எதில் போயிருக்கீங்க?
0: ரயில் வண்டியில்.
1: ரயில் வண்டியில் போயிருக்கீங்க, சிறப்பு சார். டிக்கெட்லாம் எதில் எடுப்பீங்க?
0: நுழைவாயில்.
1: நுழைவாயில்லையா? ஒரு வரியில் சொல்லக்கூடாது. டிக்கெட் எதில் எடுப்பீங்க?
0: டிக்கெட் ரயில் வண்டி.
1: வாட்டிக்கிட்டீங்களே, டிக்கெட்னு வந்துருச்சு. டிக்கெட் என்ன சொல்லணும்?
0: வாழ்த்துக்கள்.
1: என்ன சாப்பிடுவீங்க?
0: நான்
1: ஹோட்டல் வச்சு நடத்துறேன் போறதுக்கு சார். அது கேட்கல, ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கல. ஹோட்டல் என்றால் என்ன? சாப்பிட்டு இருக்கீங்க. சரி சார்.
0: உணவு கூடம்
1: என்று சூப்பரா சொல்லலாம். ரைட் சார், ரைட் சார். ஹோட்டல் போறதுக்கு எதுல சார் போவீங்க நீங்க? சைக்கிளா பைக்கா?
0: கால்நடையாக செல்வேன்.
1: கால்நடை? சைக்கிள் எல்லாம் போக மாட்டீங்களா சார்?
0: கால்நடையாக சென்று பழக்கம்.
1: சைக்கிள் வச்சிருக்கீங்களா நீங்க?
0: மிதி வண்டி இருக்கிறது.
1: கார் வச்சிருக்கீங்களா?
0: மோட்டார் வண்டி இருக்கிறது.
1: மோட்டார்ன்றது என்னது? அடடா, மோட்டார் சொல்லி மாட்டிட்டீங்க.
0: இன்ஜின் வண்டி.
1: இன்ஜின் இங்கிலீஷ் தான் சார்.
0: அப்படியே இன்ஜின்டா.
1: ஆமா,
0: நீங்களே சொல்லுங்க.
1: பரவாயில்ல, சூப்பரா முயற்சி பண்ணீங்க சார்.
0: ஓகே, தேங்க் யூ சார்.
1: ஓகே சார், நன்றி.
0: சூப்பர் கேம் சார்.
1: நன்றி. ரொம்ப நேரம் சூப்பரா தானே விளாண்டுட்டு இருந்தாரு, கடைசியில மோட்டர் வண்டி இப்படி மாட்டிக்கிட்டாரு. ஆனால் ரொம்பவே சிறப்பா விளாண்டாரு, அவருக்காக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னா, நம்ம தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு இருந்தாலும் தமிழ் அப்படின்ற ஒரு பாடலே கேட்டு வந்துடலாம். போக்கிரி திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் ஒலிக்க இருக்கு. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ் அப்படின்னு ஒரு அருமையான பாடல். அதை பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித் மற்றும் ஸ்வேதா. குரலில் பா விஜய் அவர்களின் வரிகளில், மணி சர்மா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். 103.4 எல்லாமே சமதுளு.

0: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 4:51 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க.
1: ஃபன் பண்ணலாமா
0: கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றத சொல்லலாம். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. உங்களோட ஃபன் பண்ணிட்டு இருந்தது நான் அர்ஜா அர்ஜுன் தான். எஸ், நம்ம நீ தமிழ்ல தான் பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவான காலஸ் வந்துட்டு இருக்காங்க. யார் நான் பாத்திரலாம் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் ஐயா. என்ன ஐயா வந்தோடனே சிரிப்பு, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே.
2: இல்ல நான் யோசிச்சேன், இவ்வளவு சிறப்பாக எங்க இருந்துதான் தமிழ் பேசுறீங்களோ அப்படின்னு சொல்லி.
0: நானா சிறப்பாக தமிழ் பேசுறேனா? நன்றி ஐயா. நான் அமெரிக்கா சென்று கிபி 1900 அந்த சீன்லாம் இல்ல, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சிறப்பா பேசணும். நன்றியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றியான்னு கேக்குறேன். ஓகே, உங்களுக்கு விளாட ஆரம்பிக்கலாமா? ஓகே சந்திரசேகர் சார், நீங்க ஃபர்ஸ்ட் பென் ஸ்டூடெண்டா இல்ல லாஸ்ட் பென் ஸ்டூடெண்டா?
2: முதல்
0: வகுப்பு படிக்கக்கூடிய
2: முதல் வகுப்பு கிடையாது
0: உட்காரக்கூடிய முதல் மேசையில் உட்காருவேன் சொல்லாமா?
2: எனக்கு எனக்கு மிகவும் பிடித்தது என்னுடைய
0: பள்ளி நாட்கள். சிறப்பா சொல்றீங்க, சூப்பர் சார். நன்றி சார், ரொம்பவே சிறப்பா லாண்டிங்க சந்திரசேகர். நன்றி.
2: அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அவரால் நம்பவே முடியல. அப்படியா அப்படின்னு

0: அதாவது தாங்கள் பள்ளியில் படித்த அனுபவத்தை ஷேர் பண்ணலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்டா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்டா?
1: நான் இடைப்பட்ட
0: மாணவி.
1: இடைப்பட்ட
0: மேசையில் அமர்ந்த மாணவி. அதெல்லாம் சூப்பரா சொல்றீங்களே. ஓகேமா, நைட் என்ன சாப்பிட்டீங்க நீங்க?
1: இரவு இன்னும் வரவில்லை.
0: இரவு வரல, நேத்து நைட்டு. நேத்து நைட்டு,
1: நேற்று இரவு காலையில் சாப்பிட்டதே ஞாபகம் வரவில்லை. நேற்று இரவு சாப்பிட்டது எப்படி ஞாபகத்திற்கு வரும்?
0: அடடா அடடா அடடா, சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் பேசினா சரிமா, நான் உங்களை கடைசியா கேட்கறேன், உங்க போன்ல பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு?
1: 90%.
0: 90%? பேட்டரி
1: சத்தமாக பேசுங்கள்.
0: சத்தமாக பேசுங்கள். இல்லம்மா, உங்க போன்ல பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க?
1: 90%.
0: அவ்வளவுதான், அவ்வளவுதான் ஆன்சர் பண்ண முடியும். 90% தான் இருக்கு. எவ்வளவு அது பேட்டரி தமிழ் எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? நேயர்களுக்கு நிறைய பேருக்கு தோணிருக்கலாம், என்னப்பா தமிழ்ல பேசுறதெல்லாம் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கே, இதெல்லாம் நிகழ்ச்சியா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேருக்கு தோணலாம். ஆனா என் நோக்கம் அது கிடையாது. ஆங்கிலம் நம்ம வாழ்க்கையில், அதாவது நம்ம மொழியில குறிப்பா வந்து அவ்வளோ ஒன்றி போயிட்டு இருந்த காலத்துல வந்து ஃபன்னுக்காகவாவது நம்ம தமிழ்ல பேசுவோம் அப்படின்றதான் என்னோட நோக்கம். ஏன்னா பாருங்க, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து ஆங்கிலத்துல தான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த எளிமையான விஷயங்கள் கூட நம்ம தமிழ்ல மறந்துடும். இந்த ஜென்ரேஷன் எப்படி இருந்தா, வருங்கால ஜென்ரேஷன் வந்து சில விஷயங்கள்லாம் மறந்தே போயிருவாங்க. இப்ப நான் பேட்டரின்னு சொன்னது மின்கலம், அதாவது இப்ப லிப்ட்னு சொன்னது மின் தூக்கி, அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. நம்ம தேடி தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேள்விப்படுற வார்த்தைகளுக்கான தமிழ் அர்த்தத்தை அப்பப்ப நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோமே. அதனால் இந்த ஷோவோட நிறைவாக நான் என்ன சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன்னா, தமிழ் பேசுவோம், சரியாக பேசுவோம் அப்படின்னு ஒரு கருத்தோட இன்னைக்கு ஃபன் பண்ணாமல் நிகழ்ச்சி எண்ட் பண்ணிக்கலாமா? எஸ், மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்னாடி நிகழ்ச்சி நிறைவாக பாடல் ஒன்று பிள்ளையாக இருக்கு. அதுவும் தமிழின் பெருமைகளை அழகாக பறைசாற்றக்கூடிய ஒரு பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். கரெக்டாக இருந்தால் போரட்டா. ஆர்ஜே அர்ஜுன் சைனிங் ஆஃப். வரட்டா.

0: நேரம் 5 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். லக்கடாங் மஞ்சள் சாகுபடி 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 GW உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோதர நாயக் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு JC D பிரபாகர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மீறாமல் வாய்மை அது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் என்ற தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளோட இது எங்கேயோ கேட்ட வரிகள் மாதிரி உங்கள் நினைவில் வந்துட்டு போகும். எஸ், அதை அப்படியே தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருங்க. எஸ், நான் உங்கள் மணி. இன்றைய நிகழ்ச்சி ரெயின்போ மேடையில். மேடை அப்படின்னாலே நம்முடைய பலவிதமான திறமைகளை அரங்கேற்றக்கூடிய இடம் அப்படின்றத எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம சொல்லிட்டு வரோம். சரி, நம்மளுடைய மகிழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்துக்கக்கூடிய இடமாக கூட ரெயின்போ மேடை நிகழ்ச்சி இருக்கு இல்லையா. சிறப்பான நிகழ்ச்சிகளாக இருக்கிற நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கூடுதல் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி. ஏன்னா நம்ம மனதில் இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. சரி, ரொம்ப பீடியெல்லாம் போட்டோமே, இன்றைக்கி எதை தான் பற்றி பேச போகிறோம் அப்படின்றது சில பேருடைய மைண்ட் வாய்ஸில் கேட்கும்னு நினைக்கிறேன். எஸ், இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்குறோம் இதை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு. எதை பற்றி பேசுகிறதுக்கு, அதுதான் தலைப்பு. ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் சார், ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் என்னால் பண்ணவே முடியல, நிச்சயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறீங்க. ரொம்ப சுற்றி உழைக்கிறோமோ, திருப்பி தெளிவாக சொல்கிறேன், ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், திட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் என்னால் பண்ணவே முடியல, நிச்சயமாக பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2986-00-38 என்ற எண்ணுக்கும், 2952-05-54 என்ற எண்ணுக்கும் நீங்கள் ஃபோன் போட்டு என்கிட்ட பேசலாம். நினைத்தேன் வந்தாய் அப்படின்னு நினைக்கும் போது பல நேர்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. எஸ், அதே படத்திலிருந்து தான் ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. மகிழ்ச்சியான பாடல், நம்ம மனசை கொண்டாட வைக்கக்கூடிய ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்க.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையத்தில் ரெயின்போ ஃபோன் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்ம மையம் கொண்டிருக்கிறோம். 5:10 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், பட் இதை மட்டும் நம்மளால் செய்ய முடியல, ஆனால் செஞ்சே ஆகணும் அப்படின்னு என்ன நினைக்கிறோம் அப்படின்றத தான் நேர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபோன் பண்ணி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986-00038 என்ற எண்ணுக்கும், 2952-00554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். முன்னாடி 0444 அப்படின்ற இணைப்பு என்ன மறக்காமல் போடுங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், கும்பகோணம், கணபதி நகர், மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன் சொல்லுங்க. மனோகரன், கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்க கூடிய விஷயம் என்னது?
1: நான் ரொம்ப நாளா வந்து நான் செய்யக்கூடிய காரியம் வந்து இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: ஓஹோ, ஓஹோ,
1: எங்க இருக்குன்னா நெய்வேலி வரைக்கும் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், கொஞ்ச தூரம் போனா கடலூர் வந்துடும், ஆனா அப்பயும் போக முடியல. ஏன்னா 10 பேரோட போயிருக்கும் போது அங்க எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி அழைச்சிட்டு விட்டாங்க. இப்படி கிட்ட கிட்ட போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்பி வர்ற மாதிரி இருக்க, அந்த அந்த காரியம் சீக்கிரமா எப்படியா நடக்கணும். ஏன்னா அவர் வந்து எம்எல்ஏ ரொம்ப பிரியமா இருப்பாங்க.
0: ஓ மனோகரன், நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு நினைவு வருது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறாங்களே, அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துருப்பாங்க, அதை திருப்பி கொடுக்கணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருந்தா இருப்பாங்க, இதோ கொடுத்துடலாம், அப்போ போகும்போது கொடுக்கலாம், இதோ இப்போ கொடுத்துடலாம் நினச்சிக்கிட்டே இருந்து பல வருஷங்களாக அந்த அந்த பொருளை கொடுத்தவங்களே மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இயல்பாக நடக்கிறதா? அதை அழகாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கார்த்திக் பேசுமா.
0: வணக்கம் கார்த்தி, சொல்லுங்க.
2: நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வலிக்கி விழுந்துட்டேன் சார் வீட்டில். டாக்டர் என்ன சொல்ற, நடக்க சொல்லியிருக்காங்க, நடக்க முடியல.
0: நடக்க முயற்சி பண்றீங்களா இல்ல நடக்கவே முடியலையா?
2: நடக்க முடியல, முயற்சி பண்ணிட்டேன்.
0: ஓ ஓ ஓ, சீக்கிரமா சீக்கிரமா நீங்க நடக்கணும் அண்ணே.
2: ஓகே,
0: மகிழ்ச்சியா நடக்கலாம், வருத்தப்படாதீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கலாம்.
3: கொடைக்கானல் அக்கா சூழ்ச்சி பண்ணாங்க, போன போன மாலை திருப்பி பாத்துட்டு அந்த போகி பாத்துட்டு வரலன்னு ஆசை.

0: கொடைக்கானல் போகணும்ன்றது ஆசை. விரைந்து நிறைவேறணும் நானும் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மகிழ்ச்சி வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: ஸ்ரீ கனகராஜ் கூடுவாஞ்சிலிருந்து
0: சொல்லுங்க. கனகராஜ்,
1: ரொம்ப நாளா ஆகாய மனத்தில் பயணிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா அந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி அதுக்கு பதிவு பண்ணா கொஞ்சம் தொகையும்
0: குறைவா இருக்கும். ஆமா,
1: அதுக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சு கூட அது ஏதாவது ஒரு செலவுல கொண்டு போய் விட்டுடுது. அது சொல்ல போனீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 12 வருடமா
0: ஆகாய விமானத்துல பறக்கணும்ன்ற ஆசைய நிச்சயமா அந்த ஆசை நிறைவேறிடும் பாருங்க விரைந்து.
1: மிக்க நன்றி. நன்றி,
0: ரொம்ப சிறப்பு. வாழ்க கனகராஜ். வணக்கம். யாரு இங்க இருந்து?
2: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: மகிழ்ச்சி சந்திரசேகர், சொல்லுங்க.
2: கேள்வி என்ன?
0: கேள்வி என்னன்னா, சந்திரசேகர், நீங்க ரொம்ப நாளா திட்டமிட்டுகிட்டே இருக்கீங்க,
2: சரி,
0: ஆனா அதை இன்னும் நிறைவேற்றவே முடியல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன?
2: என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நான் கோவா அப்படிங்கறது போனோம்னு பிளான் போட்டேன் சார்.
0: இன்னைக்கு
2: வரைக்கும் பேச்சுவார்த்தையா தான் இருக்கு.
0: எல்லாம் பிளானா தான் இருக்கு.
2: நீயும்
0: போகாத, அப்புறமா பாத்துக்கலாம். கரெக்டா?
2: அறியத்தர
0: ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் சந்திரசேகர் உங்களுக்கு.
2: நன்றி.
0: விரைவில் கோவா போயிட்டு வந்து சொல்லுங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சி. பாருங்க, நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நேயர்கள் சொல்ற மாதிரியான ஒரு சூழல் நமக்கு வந்துருச்சு. எஸ், அந்த ஆசைகள்லாம் நம்ம எப்பவுமே நம்ம மனசுல இருக்கிற ஆசைகளை வெளிப்படுத்தும் போது அந்த ஆசை நிச்சயமா நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேட்கக்கூடிய நேயர்கள்லாம் எந்த என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம ஆசையான ஒரு பாடல், ரொம்ப மகிழ்ச்சியான பாடல்கள் வரிசையில் பட்டியல் போட்டோம்னா இதுவும் ஒரு பாடலாக இருக்கும். வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணன் அவருடைய குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உருவான பாடல் இதோ உங்களுக்காக கேட்டிருந்திருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். ரொம்ப நாளாக திட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அதை நம்மளால் செய்யவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
3: இனிய மாலை வணக்கம் மகிஷா, நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கேரகிலிருந்து பேசுகிறேன்.
2: சொல்லுங்க சிங்கச்சோழன்.
3: சார், எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை சார்,
2: என்னது,
3: மும்பை போயிட்டு மும்பையில் இந்த பாவவாடான்னு ஒரு இது சார், அது சாப்பிடணும்னு ஆசை. ஒரு வாரம் முன்னாடி காட்சி ஊடகத்துல அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா காமிச்சாங்க, ரொம்ப ஆசையை தூண்டுது சார் அது. ஏன்னா அவங்களுடைய ஃபேவரைட் உணவா அங்க அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் அவசரமான துரிதமான வாழ்க்கையில வந்து கடகட அவசரத்துல வாங்கி சாப்பிட்டு போற ஒரு உணவு பொருளாம் அது, ரொம்ப காலமா இருக்குதுன்றாங்க. அது கண்டிப்பா, அது நான் ரொம்ப நாள் ஆசை சார் இந்த பாவடான்னு. அங்க மும்பை பொருளை சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க, ஆனா நான் எதுவும் சாப்பிட்டதில்ல சார்.
2: சீக்கிரம் நீங்க போயிட்டு வந்துருக்காங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். வணக்கம்
4: சார்,
2: சொல்லுங்க.
4: நாகராஜன் பேசுறேன்.
2: சொல்லுங்க நாகராஜன்.
4: மாணவர்களுக்காக ஒரு கவிதை வீடியோவா போடணும்னு நினைச்சேன், அது முடியவே இல்லை சார். லா என்ற சொல்லை சரியாக பயன்படுத்துவதில்லை. கவிதையை சொல்லுங்க சார்.
2: சொல்லுங்க.
4: கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய் அழகு, தமிழுக்கு லா என்ற சொல்லழகு, குழந்தை அழகு, குழந்தையை விட குழந்தையின் சிரிப்பழகு, குழந்தையின் சிரிப்பை விட குழந்தையின் அழுகை அழகோ அழகு. இந்த லா என்ற சொல் வர வேண்டும் என்பதற்காகவே இதை நான்
2: வடித்திருக்கிறேன். ரொம்ப சிறப்புங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாகராஜன்.
4: நன்றி.
2: வணக்கம், யாரும் இங்கிருந்து?
5: ஹலோ, வணக்கம் மணி சார். வணக்கம் சார்.

0: வணக்கம் ஆனந்த்.
1: வணக்கம் ஆனந்த், சொல்லுங்க.
0: ரொம்ப நாளா ஒகேனக்கல் போகணும் ஆசை சார், போகவே முடியல சார்.
1: சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க.
0: அதான் சார் ஒரு ஆசை, ரொம்ப நாளா போகணும், தோணிலாம் போகணும் ஆசை சார், போக முடியல சார், முயற்சி பண்ணியும் போக முடியல.
1: ஓகே, மகிழ்ச்சி, சீக்கிரம் விரைந்து நீங்க சென்று வர்றதுக்கு வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், தேங்க்யூ சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க முடிய நிகழ்ச்சியில் அடுத்ததாக உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படுத்த பாடல் கேட்டேன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ FM 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம், நான் ராஜலட்சுமி வெக்கமாம்பலத்துல இருந்து பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க ராஜலட்சுமி.
3: ரொம்ப நாளா உன்னை பத்தி பேசணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு பேசணுங்கிற இது இருக்கு, டாபிக் நிறைய
2: இருக்கு.
3: பிள்ளைகிட்ட, மருமகிட்ட, அண்ணன் கிட்ட அப்படின்னு, ஆனா பொண்ணு கிட்ட பேசணுங்கிறத மட்டும் சொல்லிடலாம். அவ வந்து என்கிட்ட ஒரு சாரி கேட்கணும் ஒரு விஷயத்துக்கு அப்புறம். அது அல்லாத அவளுக்கு கொடுத்த பொருள்கள் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க, லாஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கியே அப்படின்னு கேட்கணும்னு ரொம்ப நாளா நம்பிட்டு இருக்கிறேன். அதை கேட்டா பிரச்சனை ஆகுமேன்னு கேட்க வேண்டாம்னுட்டு இருக்கிறேன். அது என்னைக்கு நடக்கும்ங்கிறது தெரியல.
2: ஓஹோ, அதான் இப்ப கேட்டுட்டீங்களே, அவங்க கேட்டுட்டு இருக்க மாட்டாங்களா?
3: அது எப்படி கேப்பாங்க? அது அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது ரொம்ப எனக்கு மனச ரொம்ப கஷ்டமா
2: நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொல்லுவாங்க. அது
3: மாதிரி
2: மகிழ்ச்சி சிறப்பு, இனிமேட்டு வர்றது நல்லதாவே இருக்கும்.
3: ஆமா, அதை நினைச்சிட்டுதான் நான் விட்டுட்டேன். நம்ம கேட்டு அது பிரச்சனை பெருசா இன்னும் போய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஒரு பாசம் ஆசையும் வீணா போயிடும்.
2: ஆமா ஆமா ஆமா,
3: அதனாலதான் யாரையுமே கேட்க வேண்டாம். ஆனா நிறைய நீங்க கேட்கிற மாதிரி நிறைய பேருகிட்ட கேட்கணும்ங்கிற விஷயங்கள் இருக்குது. அதை கேட்டா பிரச்சனையாதான் ஆகும்.
2: ஓகே ராஜேஸ்வரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாரு எங்கிருந்து?
4: வணக்கம்.
2: வணக்கம்,
4: மனோகரன் பேசுறேன்.
2: சொல்லுங்க மனோகரன்.
4: அதாவது நான் திருநெல்வேலி பக்கம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஒரு சேவைக்கு போயிருந்தோம். அப்ப வந்து பக்கத்துல அவங்க அவங்களும் பழக்கம்னா அவங்க வீட்டுக்கு போனவொடனே அவங்க என்ன பண்ணாங்க, வித்தியாசமான உணவுன்னு சொல்லிட்டு அரிசி அரிசியே உளுந்து உளுந்துருக்கு பாத்தீங்களா, முழு முழு உளுந்து இருக்குல்ல, அத ரெண்டையும் ஒன்னா வேக வச்சு அத வந்து வடிச்சுட்டு அதுக்கு உப்பு போட்டு நல்லா வடிச்சுட்டு அதுல வந்து ஏதோ திறவை இது குழம்பு மாதிரி என்னமோ ஊத்துறாங்க. ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. நான் சொன்னேன், இது என்ன வித்தியாசமா இருக்க, ஐயோ நல்லாவே ஒரு மாதிரியா இருக்க, எப்படி சாப்பிடுறது, இது மெல்லு மெல்லுல சாப்பிடணும், சாதம்னா வாயில போட்டானே போயிடும், இது மெல்லு முழுங்கணுமே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு
2: இருந்தேன்.
4: அப்ப அவங்க சொன்னாங்க, இது வந்து உளுந்த சோறு வந்து உடம்புக்கு நல்லது, இடுப்பு வலி, காலு வலி, கை வலி எல்லாம் போயிடும், நாங்க இதேதான் வசம்பூரா சாப்பிடுறோம் அப்படின்னாங்க. அது எனக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு அந்த உணவு பாக்குறதுக்கே. எல்லாருமே அங்க முக்காசு பேர் அந்த உளுந்து சோறு தான், உளுந்த அரிசி சோறு தான் சாப்பிடுறாங்க சார்.
2: ஓஹோ, அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓகே, சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து?
5: ஹலோ,
2: வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம், மறைமலை நகர் தாமரைக்கண்ணி. நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கிற தாமரைக்கண்ணி, சொல்லுங்க.
5: அதாவது நாங்க பிறந்து வளர்ந்தது காயபுரம் சார். அங்க நான் எங்க சொந்த வீடு விட்டுட்டு இப்படி இங்க வந்துட்டு மறைமல் நகர் வந்துட்டோம். அங்க வந்து ஒரு 45 வருஷம் ஆகுது. என்ன, நாங்க எல்லாமே அங்க விளையாடுவோம் பக்கத்து வீட்டு. அந்த பொண்ணு கூட இப்ப தொடர்புலதான் இருக்கிறோம். எல்லாருக்குமே 65 மேல ஆயிடுச்சு. ஆனா அந்த இடத்துக்கு போய்

0: எல்லாரும் ஒன்னா போய் எங்க வீடெல்லாம் எப்படி இருக்கு, விளையாடுற இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதிகமா இங்க இருக்கிற அந்த ராயபுரத்துக்கு எங்களால போகவே முடியல சார். யாராவது ஒருத்தர் ஒரு சந்திரசேகர மாதிரி யாராவது ஒருத்தர் வர முடியாம போயிடுது, அப்படிட்டே போகுது. அங்க போய் பாக்கணும் அந்த விளையாடுற இடம்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு, அது ரொம்ப ஆசையா இருக்கு.
1: அந்த இடங்கள்லாம் எவ்வளவோ மாறி இருக்கும் இல்லையா?
0: இருக்கோம், அதோட எங்க வீடு அப்படியேதான் இருக்கும். நாங்க பெரிய வீடு அது, சரி எவ்வளவு ஒண்ணு பக்கத்து வீடே இருக்கோம், அவ்வளவு வரேன் இருக்கா, ஆனா அவ்வளவு இப்ப காண்டிச்சுலதான் இருக்கா. என்ன அதான் சொல்ற சார், எல்லாருமே 65 தாண்டிட்டோம், ஆனால அது ஒரு ஒரு நிறைவேறாத ஆசையாவே இருக்குது.
1: இல்ல 45 வருடத்திற்கு முன்னாடி இருந்த இடங்கள் அப்படியே இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
0: இல்ல இருக்காது சார், ஆனாலும் போயிட்டோம்னா அந்த கோயில், அதாவது எங்க நாங்க வசிச்ச அந்த தெருவு முழுத கோயில் தான் சார் இருக்கும். நிறைய கோயில் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்னன்னா அந்த அங்க போன அந்த பழைய நினைவுகளாவது ஞாபகம் வருமா அப்படின்னு ஒரு ரொம்ப ஆசை. அது அது ஒரு ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு. அங்க போய் பார்த்து அந்த இடத்துல போய் நிக்கணும் எல்லாரும் அப்படின்னு பழையபடி அது மாதிரி நான் ஆசையா இருக்கு.
1: மகிழ்ச்சி, நீ நிச்சயமா அந்த ஆசையை விரைவில் நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சிங்க. வெற்றி குடிகட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டேன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியை தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்
1: சார். மகிழ்ச்சியா இருக்கிற பத்மாவதி, சொல்லுங்க.
2: நான் வந்து சிங்கப்பூருக்கு போய் அங்க வந்து பாம்பு கறி
1: போடுறாங்களா,
2: அதை போய் சாப்பிடலாமான்னு.
1: ரொம்ப சிறப்பு, உங்க ஆசைக்கு மகிழ்ச்சி. வணக்கம், யாருங்கிறது?
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
3: வாழ்க வளத்தோடு செய்தி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டீங்க.
1: சொல்லுங்க ஜெயசீலன்.
3: பெரிய ஆசை ஒண்ணு இல்லையா, நம்ம சென்னைக்கு வந்து மெட்ரோ ரயில பயணம் செய்யணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளாவே. அதுக்கு முன்னாடி நிறைவேறல. சென்னைக்கு வந்து நம்ம
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: இது எந்த சேனல் சார்? இது வேற ஒரு சேனல் போயிட்டு இருக்கு.
1: சேனல் தெரிஞ்சுக்கிட்டு பேசலாமே. வணக்கம், யார் இங்கிருந்து?
5: தாம்பரம், கிழக்கு தாம்பரம், ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க ராஜசேகர்.
5: என்ன கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதாவது ரொம்ப நாளாக திட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அதை செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியது?
5: அதான் சார், ரொம்ப நாளாக என்னென்னாக்கா இந்த காயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரூபா நோட்டு பழைய இதெல்லாம்.
1: ஆமாம்.
5: 10 ரூபா காயின்ஸு, 1 ரூபா காயின்ஸு, அப்புறம் நோட்டு, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சேர்த்து அழகாக ஒரு என்ன சொல்லுவாங்க ஆல்பம் அந்த மாதிரி பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைவேறல. அது ஒரு 90% ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா காயின்ஸு அது மாதிரிலாம் அப்படியே ஒட்டியே வச்சுருக்கேன் காயின்ஸ் எல்லாம். பழைய காலத்தில் 20 ரூபா காயின்ஸு பித்தளையில் வரும். அது இப்போ வந்துருக்கல 5 ரூபா காயின்ஸு, பழைய 1 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா எல்லாம் அப்படியே ஆல்பம் மாதிரி வச்சுருக்கேன் சார்.

0: அது இன்னும் பொருள் நிறைவேறணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார், இன்னும் அது நிறைவேறல.
1: ஓஹோ, நிச்சயமாக அது விரைவில் நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: அது எப்படி எனக்கு ஏன் ஆசை வந்ததுன்னா, இந்த மியூசியத்தில் ஒரு வாட்டி போனேன் சார், எட்மோரில் இருக்குல்ல மியூசியம், அங்கே ஒரு கண்ணாடி உள்ளே வச்சுருந்தாங்க, அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஓகே சார், தேங்க்யூ.
1: ஓகே, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சிறப்பாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில் ஸ்நேகிதியை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தேன்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்,
1: the person you are speak.
0: நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், தொடர்பு தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: சார், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க முருகன்.
2: சார், இது இது சொல்லுங்க, கான்செப்ட் சொல்லுங்க. எனக்கு
0: ரொம்ப நாளா திட்டமிட்டுட்டே இருக்கிறீங்க, ஆனா அதை செய்யவே முடியல அப்படின்னு விருப்ப எந்த விஷயத்த நினைக்கிறீங்க?
2: ஆமா சார், சார் ரொம்ப நாளா திட்டமிடுகிறேன்டா. நம்ம இந்த இது வந்து நம்ம சீக்கிரம் வந்து அதிகாலையில வந்து நம்ம இது பண்றது இருக்கு பாத்தீங்களா, எந்திரிக்கிறது வந்து
0: வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்கு பாடல் கேட்டு நந்திரங்கள்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். லக்காடாங் மஞ்சள் சாகுபடி 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 GW உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க இருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

குட் ஈவினிங். திஸ் இஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4 சென்னை அண்ட் யூ ஹவ் டியூன்ட் இன் டு டிரைவ் டைம். Yes, this is the hour-long Western music show where we play some wonderful Western music tracks curated just for you from around the world on this beautiful Tuesday evening. My name is Srividya and just a nip in the air here, getting cooler here in Chennai. So just to reflect the breezy, cool weather, I'm playing a beautiful breezy reggae track by Shaggy. This is Angel.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் உங்கள் விருப்ப பாடல்களும் ஒளிபரப்பாகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2986000038 என்ற எண்ணுக்கும் 2952055544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம் நேயர்களே. உங்கள் விருப்ப பாடல்கள் இந்த பண்பலையில் இந்த நேரத்தில் ஒளிபரப்பாவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்கான எண்கள் 2986000038 2952055544 இணைப்பு எண்ணாக 0444 பயன்படுத்திக்கங்க. தொடர்ந்து நேயர்களோடு பேசலாம். வணக்கம், யாரெங்கிருந்து?
1: சார் வணக்கம்.
0: வணக்கம்.
1: சென்னையிலிருந்து ராஜேஸ்வரியா நகர். தற்போது மதுரையிலிருந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கேன் சார்.
0: இன்னைக்கு மகிழ்ச்சி சொல்லுங்க
1: சார். எனக்கு திரைப்படம் பார்த்தீங்கன்னா பில்லா, பாடல் பார்த்தீங்கன்னா சேவல் கொடி பறக்கிறையா, அந்த பாடலிங் சார்.
0: மகிழ்ச்சி. இதோ பாவிஜி வரிகளில் விஜய் யேசுதாஸ் குரலில் உங்களுக்கான பாடல்.

0: ரெயின்போஎஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யாருங்கிறது
1: இனிய மாலை வணக்கம் மணி சார். சிங்கச்சோன் சென்னை ஆர்கேங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்பதான் நீண்ட நின்று பிறகு நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 25வது நினைவு நாள். ஒரு மாபெரும் சாகாதாரம் பெற்ற ஒரு நடிகர், உலகத்துக்கே நடிப்பு செலுத்த ஒரு நடிகருடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவருடைய நினைவாக அவருக்கு அஞ்சலியாக கவனிவான் திரைப்படத்தில் பூ போலை புன்னகை உலகினை கண்டே நம்ம இந்த பாடல் எனக்காக அத்தனை தமிழ் சொல்வதற்காக இந்த பாடல்
0: மகிழ்ச்சி அதே பாடல் உங்களுக்காக
1: நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்.

0: 104.4 இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேயர்கள் பாடல்கள் கேட்கும் வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாக வரப்போகுதுன்னு கேட்கலாம். வணக்கம், யார் இங்கிறது? வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், தொடர்பில் இருக்கக்கூடிய நேயர் பேசலாம். வணக்கம்,
1: குமார், குமார் பேசுறேன் சார். செங்குட்டம் குமார்.
0: சொல்லுங்க குமார், உங்க விருப்ப பாடல்.
1: படம் வந்து பாத்தீங்கன்னா குங்குமச்சிமிழ்.
0: குங்குமச்சிமிழா?
1: ஆமா சார்.
0: அதுல இருந்து
1: கூத்து வண்டியிலே ஒரு காதல் வந்து வச்சு. ஆமா சார், அந்த பாடல் போடுங்க சார்.
0: அந்த பாடலா? குங்குமச்சிமிழ்ல இருந்து.
1: ஆமா சார்,
0: கூட்ஸ் வண்டியில.
1: ஆமா, கூத்து வண்டியில. ஆமா சார்,
0: இந்த பாடல் உங்களுக்காக. இப்ப ரெயின்போ
1: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார்.
0: மகிழ்ச்சி.

0: மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்பப்படலாம் வரப்போகுதுன்றதை கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல்?
1: செந்தூர பாண்டி படத்திலிருந்து சின்ன சின்ன செய்தி சொல்லு என்ற பாடல்.
0: ஓகே, மகிழ்ச்சியா அதே பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: ரெயின்போ 91.4 தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்ப பாடல்கள் வரிசையில். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மணி சார்.
0: வணக்கம்.
1: நான் போரூர் பொன்ராஜ்.
0: சொல்லுங்க பொன்ராஜ்.
1: எனக்கு வந்து உழவன் படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஒரு கிராமிய இசைய போட்டிருப்பாரு, ரொம்ப அருமையான டியூன் போட்டிருப்பாரு. அதாவது கமல தண்ணி இறக்கு மச்சான், ஏற புதி விழுது வச்சான், விட்டு நல்லா எடுத்து வச்சான், இறக்குனால காத்து இருப்பான், மாறி மல்ல செய்யாதோ அப்படின்னு அந்த ராகுல் அமீர் வந்து ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு இந்த பாட்டு.
0: சாரி, நீங்க சொல்ல வார்த்தைகள் சொல்லும் போதே அந்த பாடலை கேட்கணும்ன்ற ஆர்வம் இன்னும் இரட்டிப்பாகுது. ரொம்ப சிறப்பு அந்த பாடல். இதோ உங்களுக்காக.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவில இருந்து மாதப்பன் சார்.
0: சொல்லுங்க
1: சார். சொல்ல மறந்த கதை படம் பேரு
0: குண்டமல்லி
1: சாங்.
0: ஓகே, மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ உங்களுக்காக.
1: நன்றி சார்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வரிசையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, அந்த வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாக அமையப்போகுது அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.

0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் ராமாபுரத்தில் நாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க நாகராஜன், உங்க விருப்ப பாடல்?
1: சிதம்பரம் ஜெயராமன் பாடிய பாடல். பின்னாடும் மகிழோடும் விளையாடும் வெண்ணிலவே, தன்னோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே.
0: புதையல் படத்துல இருந்தா?
1: ஆமா சார்.
0: மகிழ்ச்சி அதே பாடல்.
1: நன்றி சார், நன்றி சார்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி அடுத்த பாடல். வணக்கம், யார் எங்கிறது? வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். தொடர்பில் இருந்த நேயர் அழகி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தார். அவருடைய விருப்ப பாடல் அது நமக்கு.

0: ரெயின்போஎஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 7:40, தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில். வணக்கம், யாருங்கிறது?
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க.
1: ஏழு கிணர் தேவா பேசுறேன்.
0: சொல்லுங்க தேவா.
1: எனக்கு எனக்கு இன்னைக்கு சிவாஜி நினைவு நாள் இருந்ததால அவர் தங்கப்பதக்கம் என்ற படத்திலிருந்து நல்லது ஒரு குடும்பம் அந்த பாட்டு. இந்த பாட்டுல ஒரு சீன் என்னன்னா, லாஸ்ட்ல அவர் ஜெகன் அரெஸ்ட் பண்ற ஒரு இது வரும், சமன் அதை வந்து சல்யூட் டெஸ்ட் அழகா டான்ஸ்லயே பண்ணுவாரு சிவாஜி. ரொம்ப அருமையா இருக்கு அந்த. நன்றி,
0: மகிழ்ச்சி. அதே பாடல் உங்களுக்காக.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து விருப்ப பாடல்கள் வரிசையில். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மண்டவிலிருந்து விநாயகதாசன் சார்.
0: சொல்லுங்க விநாயகம், உங்க விருப்ப பாடல்.
1: சார், எனக்கு படையப்பா படத்துல இருந்து நின்சார கண்ணா அந்த பாடல்.
0: ஓகே, மகிழ்ச்சி. அதே பாடல் உங்களுக்கு.
1: நன்றி சார்.

கேட்டதும்

0: வா, என்ன வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக் எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக யாருடைய விருப்ப பாடல் வரப்போகுதுன்னு கேட்டுலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? சொல்லுங்க கலா, உங்களுடைய விருப்ப பாடல். நிறம் மாறாத பூக்கள், அந்த திரைப்படத்துல இருந்து.
7: ஆயிரம் மலர்களில்
6: மலருங்கள்.
7: தேங்க் யூ சார்.
6: ஓகே, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து கலா அவங்க விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க. மலேசியா வாசுதேவன் குரலில், ஜென்சி எஸ்பி சைலஜா அவர்களெல்லாம் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையில், 1982 வெளியான திரைப்படம் இந்த திரைப்படம். நேர்களே, இது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் தொடர்ந்து ஒழிக்கும் என்ற உறுதியை கொடுத்துக்கிட்டு 9 மணிக்கு ரெயின்போ ராகுங்கிற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி
1: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடியாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி கடல்பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய

கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். மேலும், கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவு துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், se.census.gov.in என்ற இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பதிவு செய்து கொண்ட பின் 11 இலக்க எண் கைபேசி எண்ணுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முதல்கட்ட கணக்கெடுப்பு மேற்கொள்ள வீடுகளுக்கு வரும் அலுவலர்களிடம் இந்த 11 இலக்க எண்ணை தெரிவித்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 160,000 பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு சுந்தரேஷ் பாபு கூறினார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

குட் ஈவினிங் அகேன். 8:05 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஹவ் டியூன்ட் இன் டு மியூசிக் பை த பே. திஸ் இஸ் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 சென்னை, 102.8 புதுச்சேரி அண்ட் 103 கோயம்புத்தூர். வெல்கம் டு த ஷோ. மை நேம் இஸ் ஸ்ரீவித்யா அண்ட் அன்டில் 9 PM திஸ் ஈவினிங் I'm going to play some exciting tracks that I've lined up just for you. And the good news is I'm also taking requests from our lovely listeners this evening. So if you have a Western music request,

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களை மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களின் சங்கமமாகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

உங்கள் விருப்ப பாடல்களின் அணிவகுப்பாய் உங்கள் மனங்களின் விருப்ப பாடல்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து வழங்க வந்திருக்கிறோம். வர இருக்கிற முதல் பாடல் கேஜே ரஞ்சித், ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். யுகபாரதி வரிகளில் டி இமா நிசையில் 2012 வெளியான கும்கி திரைப்படத்திலிருந்து.

மனதை மயக்கும் எலிசை பாடல்களின் சங்கமத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நமக்காக வரக்கூடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் நம் மனதை மகிழ்விக்கிற பாடல்களாக அணிவகுத்து வருகிறது. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில். 2012 ஆண்டு வெளியான உள்ளம் திரைப்படத்திலிருந்து நம் உள்ளம் கொள்ளை போகும் பாடல்.

0: வணக்கம். 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு கொடுப்போம்.
1: மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் அது கழுவுற?
1: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
4: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: தொடரும் பாடல் கண்ணுக்குள் இமையானால் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 9:38 ஆயிட்டிருக்கு. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் நம் மனதை கவர வரக்கூடிய அடுத்த பாடல் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக சைந்தவி அவர்கள் பாடிய பாடல்.

மனதை வருடும் மெலிசை பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக ஆசை திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினரோடு பாடிய பாடல் வாலி வரிகளில் தேவா இசையில் ஆசை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள், மனதை மயக்கும் எல்லிசி பாடல்களின் அணிவகுப்பில் நனைந்து மகிழ்ந்தோம். நேயர்களே,
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4, நேரம் 10:01. நேயர்களை நாம் கேட்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட்.
2: ரெயின்போ ரிவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: காலத்தை வென்ற காவிய பாடல்களின் அணிவகுப்பாய், நம் மனதை என்றைக்கும் புதிதாக வைத்திருக்கும் பொற்கால தமிழ் திரையிசை பாடல்களின் அணிவகுப்பாய் இந்த நிகழ்ச்சி மலர் இருக்கிறது. நேயர்களே, ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் சுமைதாங்கி திரைப்படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி இவர்கள் இணைந்த குரலில், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்த கூட்டணியில் இதோ உங்களுக்காக பாடல்.

நேர்களே, பொற்கால தமிழ் திரை இசை பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் சுஷிலா பாடிய பாடல் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா என்று தொடரும் இந்த பாடல் பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா என்று கவிதைகளால் அடுக்கி வரும் பாடல் நம் காதுகளுக்கு மகிழ்ச்சியை தேடித் தருகிறது.

நேர்களே, ரெயின்போ ரூவை நிகழ்ச்சி கற்பகம் திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தில், நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேயர்கள், இந்த ஒலிபரப்பை சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோயில் மதுரை பண்பலை 103.3 ஆகிய அலைவரிசைகளிலும், 101.6 கும்பகோணம் பண்பலை மற்றும் 100.4 வேலூர் பண்பலை, அதனோடு இணைந்து 100.1 எஃப்எம் திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் சரியாக 11:01 ஆயிட்டிருக்கு. இனிய இரவு வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு இனிமை அப்படின்றத எது முடிவு பண்ணோம்னா, அந்த இரவு நேரத்தில் நம்ம தூக்கம் வராமல் தவிக்கும் பொழுது, இல்லை ரொம்ப களைப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு ஒரு பாடலை கேட்குறோம் இல்லையா. ஸோ நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பாட்டு கேட்டுட்டு தூங்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இரவு எந்த அளவுக்கு இனிமையாக அமையுது அப்படின்றது பொருந்தும். ஸோ அந்த வகையில் இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப இனிமையான பாடல்கள் உங்களுக்காக, இன்னும் சொல்ல போனால் இந்த இரவு இன்னும் அழகாக்கிறதுக்காக, தூக்கம் வராமல் யாராவது தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தூங்க வைக்கிறதுக்காகவே இசையை காத்துட்ருக்க அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மன்னிக்கணும், நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக 10 தல திரைப்படத்திலிருந்து அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த நீ சிங்கம் தான் பாடல் தான் கேட்டு மகிழப் போகிறோம். சித் ஸ்ரீராம் அவர்களுடைய குரலில், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க, விவேக் அவர்களுடைய எழுதிய பாடல் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இந்த இனிய இரவு வேலையை அலங்கரிக்கிறதுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக விடுதலை திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கேன். இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம், அதுவும் பொதுவாக இந்த இரவு நேரத்தில் கேட்கும் பொழுது, அடுத்த நாளை எப்படியாவது எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு பயமோ இல்லை ஒரு எதிர்பார்ப்போ இருக்கும் இல்லையா. அந்த ஒரு கேள்விக்கு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரி எப்படியாவது பதில் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே தோணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னேறி போக முட்டுக்கட்டை ஏது, பின் திரும்பி பார்க்காதே. ஓன் துணைக்கு நான் தான், ஏன் துணைக்கு நீ தான், என்றும் இது மாறாதே. நல்வாக்கு ஊர் சொல்லும் காலம் வரும், அல்லல் இருளை விரட்டும் விடியல் வரும் அப்படின்ற ஒரு அந்த வரி வந்து அடுத்த நாளை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நமக்கு இவ்வளோ பெரிய வேலை இருக்கே நாளைக்கு, நம்ம எப்படி முடிக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட இல்லை ஒரு தயக்கத்தோட இல்லை ஒரு பதட்டத்தோடு படுக்க போகிறோம்னா, இந்த பாடல் வரி கேட்கும்பொழுது கொஞ்சம் மனசுக்கு தெம்பாக இருக்கும் அப்படின்னா சொல்லலாம். உன்னோட நடந்தால் கல்லான காடு கூத்தாடும் பூவனம் ஆகிடுமே அப்படின்ற பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இளையராஜா அவர்களுடைய இசையில் தனுஷ் மற்றும் அனன்யா பட் அவர்கள் குரலில் கேட்டு மகிழப் போகிறோம். தொடர்ந்து நேரங்கள் பாரதிய தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அழகழகான இன்னிசை பாடல்கள் இந்த இனிய வேலையில் செஞ்சிட்ருக்க நேரம் சரியாக 11:13 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்து நெஞ்சமே நெஞ்சமே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் இணைந்து பாட யுகபாரதி அவர்கள் வரிகள் எழுதி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஸோ இந்த பாடலில் வந்து இந்த பாட்டு முழுக்க அவ்வளோ அழகழகாக முத்து முத்தான வரிகள் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் இடம் முடியும் பொழுது அந்திப்பூ காட்டுக்கே கூட்டி போயேன் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரியில் வந்து ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது, அதை என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. யாராவது ஒருத்தர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வில் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நண்பர் வராருன்னு வச்சுப்போம். அந்த நண்பர் வந்து என்னப்பா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னும் பொழுது, இங்கே பேச வேணாம், என்ன எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போறியா, ஒரு டீ கடைக்கு கூட்டிகிட்டு போறியா, இல்லை எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போறியா, இல்லை ஒரு பார்க்கு பீச்சுக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்னு அந்த நண்பரை பார்த்து எவ்வளோ அழகாக வாஞ்சையோடு கேட்போம். அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த அந்திப்பூ காட்டுக்கே கூட்டி போயே அப்படின்ற அந்த லைனில் இருக்கோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே ஃபீல் ஆகும். ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காக அழகழகான இன்னிசை பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் குரு திரைப்படத்திலிருந்து ஆறுயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ இந்த பாடல் கேட்டு மகிழலாம். ஏஆர் ரஹ்மான் சின்மயி மற்றும் குவாடிர் முர்சா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களே இசையமைத்த பாடல். இந்த பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. இணைந்திருக்கிறது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 11:27 நிமிடம் ஆயிட்டிருக்கு. இந்த இனிய இரவு வேலைக்கு இன்னும் கொஞ்சம் இனிமையும் இன்னும் கொஞ்சம் அழகும் சேர்க்கறதுக்காக நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ஒரு நாள் சிரித்தேன் ஒரு நாள் வெறுத்தேன், அதாவது மன்னிப்பாயா அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழ போகிறோம். வரம் கிடைத்தும் நான் தவறவிட்டேனே என்னை மன்னிப்பாயா அப்படின்ற அந்த வார்த்தை அந்த வரி, நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சே பல விஷயங்களை நம்ம தவற விட்டுருப்போம். அதை தவற விடும்பொழுது பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இல்லைன்னா சரி அவ்வளோதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் போனால் போட்டோம் அப்படின்னு விட்டுருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா உட்காந்து நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயத்துக்காக உட்காந்து வாழ்க்கை ஃபுல்லாக அழுவோம் தெரியுமா? அந்த ஒரு மொமெண்ட்டை அந்த ஒரு ஃபீலை அந்த ஒரு வழியை ஒரே வார்த்தை வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேனே என்னை மன்னிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனில் எழுதியிருக்காங்க இல்லையா, அதுதான் ஹைலைட். தாமரை அவர்கள் வரிகள் எழுத, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ எல்லா பாடல்லையுமே ஏதாவது ஒரு வரி நம்ம மனசை கவர்ற மாதிரி இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு லைன் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லைனை திரும்ப திரும்ப கேட்கறதுக்காகவே அந்த பாட்டை முழுசாக கேட்போம் இல்லையா. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த பாட்டில் ஒரு லைன் இருக்குது. நதியாலே பூக்கும் மரங்களுக்கு நதி மீது இருக்கும் காதலினை நந்தி அறியுமா சொல்ல தெரியுமா, கரையோட கனவுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்து ஒரு மரத்தில் அந்த ஒரு மரத்திலிருந்து விழுந்த ஒரு விதை அப்படியே நதியில் அடிச்சுட்டு வந்து கரையொதுங்கி அந்த நதியினால் பூக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்துக்கு நதி மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த பாசம், அது வந்து நதி எப்படி அந்த மரமும் அந்த மரத்துக்கு நதி மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அந்த மரம் நதிக்கிட்ட எப்படி சொல்லும், இல்லை நதிக்கு தான் அந்த மரம் தம் மேலே பாசம் வச்சுருக்கு அப்படின்றது தெரியுமா, எவ்வளோ கேள்வி, எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ அதிசயம், எவ்வளோ அழகு, எவ்வளவு அன்பு இந்த ரெண்டு லைன்குள்ளே இருக்குது அப்படின்றத அடிக்கடி நான் வியந்து கேட்கக்கூடிய ஒரு லைன் தான் இது. கார்த்திக் மற்றும் ரீட்டா அவர்கள் இணைந்து பாட, நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்த பாடல். கேட்கலாம் இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:42 ஆகிட்டுருக்கு. பாரதி தமிழ் எஃப்எம்ல மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அழகழகான இசை பாடல்கள் அப்படியே இந்த இரவுக்கு இன்னும் கொஞ்சம் இரவு அழகு சேர்த்து அதுக்கப்புறமா அப்படியே உங்களை மெல்ல தூங்க வைக்கிறதுக்காக இந்த இசை பாடல்கள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக செஞ்சிட்ருக்கக்கூடிய தருணத்தின் இங்கிலீஷனுடைய அடுத்த பாடலாக நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் வாராயோ வாராயோ காதல் கொள்ள அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப்புறோம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சின்மைய அவர்கள் இணைந்து பாடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் உங்களுக்கு ஆசையை காத்துட்ருக்கு. ஸோ இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். இந்த பாடலில் அவ்வளோ ஒரு அழகான ஃபேண்டசி இருக்குது. அந்த பாடலை கேட்கும்பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் நம்மளை தடுத்து நிறுத்தினா கூட சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றும். இந்த பாடல் அந்த வகையான ஒரு பாடல் தான். ஸோ இரவு நேரத்தில் கத்தி பாட முடியாத சூழலில் யாராவது இருந்தால் கூட மனசுக்குள்ளே அப்படியே இந்த பாடலை முணுமுணுத்துக்கிட்டே கேட்டு மகிழுங்க. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 11:49 நிமிடம் ஆயிட்டிருக்கு. அழகழகான இன்னிசை பாடல் வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து சொல்லாயோ சோழக்கிளி அப்படின்ற பாடல். பொதுவாகவே பாட்டு கேட்கும்பொழுது நண்பர்கள்கிட்ட ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க, இல்லை ஏதாவது நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா, என்ன இவ்வளோ பழைய பாட்டு கேட்குற, என்ன இவ்வளோ பழைய பாட்டு கேட்குற அப்படின்னு இழுத்துலாம் கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு விஷயம் தோணும், பாட்டில் ஏதையா பழைய பாட்டு புது பாட்டு, பாட்டுனாலே அது பாட்டு தான். அது நம்ம மனசுக்கு அவ்வளோ இதத்தை தரக்கூடிய ஒரு பாட்டு, பழசாக இருந்தா என்ன புதுசாக இருந்தா என்ன, ஏயா இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு தோணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டுட்ருக்கும்போது என்னுடைய நண்பர் கேட்ட கேள்வி தான் அது, என்ன இவ்வளோ பழைய பாட்டு இப்படி ரசித்து கேட்டுட்ருக்கீங்கன்னு. இப்போ இதுவே பழைய பாட்டுனா நான் இதுக்கு முன்னாடி வந்த பாட்டெல்லாம் கேட்பேன், அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த நினைவுகளோடு இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பாடல் வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுத, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம், கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நேரம் சரியாக 11:57 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக தரமணி திரைப்படத்திலிருந்து யாரோ உச்சிக்கிளை மேலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய செயல யுவன் சங்கர் ராஜா அவர்களே பாடிய பாடல். கவிஞனா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கேட்டு மகிழப்போகிறோம். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். மீண்டும் நாளை காலை 4 மணிக்கு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 12 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 100.6 கும்பகோணம் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை ஒளிபரப்புகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

ஒருத்தி இங்கே தேடுகின்றாளே. ஓஹோ ஒரு தலையாய்

0: பள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

செய்தி நிலவுமே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

0: வாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசம் வந்து தந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: வண்டி மாடு போல சண்டையில குலுக்கு சண்டை எதுக்கு
1: சக்களத்தினா சண்டை போடுவா நமக்கு எதுக்கு
0: இருவா.

கண்ணிருந்தும் குருடா நடந்திடும் மனிதா, கண்ணிருந்தும் குருடா நடந்திடும் மனிதா, மண்ணு மேலதான் நீ இருக்கணும் புரிஞ்சுக்கடா.

கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் 4 மணி ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்கலாம் திரைசையில் பக்தி பாடல்கள். திரைசையில் பக்தி பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியில் முதல்ல சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து மகாகணபதிம் அப்படின்ற பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் இளையராஜா அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல் இது உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசஸ்மரா.

சம்மாரி சரி சம சப சனி மாக கணபதி. நிச்சாரி சனி சரி சனி சனி சரி சனி சரி ச பம பம க மரி சரி சரி க ம க மரி சரி சனி ச நி பம நி ப நி ப நி ப நி ப ம ப நி ப நி ப நி ப சரி சரி சரி சனி சரி சரி சரி ச பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி ரி கம ப கம ம ப ம ப பனி பனி சரி சனி பம சரி கம க கணபதி மனச ஸ்மராமி வசிஷ்ட வாமதேவ.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 4:06 ஆயிட்டிருக்கு. திரையிசையில் பக்தி பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்கலாம். தேவர் மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மாசறு பொன்னே வருக அப்படின்ற பாடல், மின்மினி அவர்களுடைய குரலில் பாலி அவர்கள் வரிகள் எழுத இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல், கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 4:10 கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணின் சுட்டகு. பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை. ராகம் சிந்து மந்தாரி. ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இப்போது திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீரகுவர், தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம், ஆதிதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம். அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம் கேட்கவிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்கலாம் நாராயண கவசம்.

நகாரம் சிகையாதிசேது வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்க்கம் படந்தம் தத்

யூஷ்மாண்டவைநாயகயக்ஷரக்ஷஹ பூதக்ரஹாம்ச்சூர்ணய சூர்ணயாரேன த்வம் யாதுதான ப்ரமத ப்ரேதமாத்ரு பிசாச விப்ரக்ரஹ கோர த்ருஷ்டி தரேந்திர வித்ராவய கிருஷ்ண பூரிதஹ பீமஸ்வனோரேர் ஹ்ருதயானி.

அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம் வரிசையில் நேயர்கள் அடுத்து கேட்கலாம் ஆனந்த லஹாரி வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.